சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள். பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சரியானவற்றை செய்ய ஒருபோதும் அஞ்சக்கூடாது. இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். சண்டே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயாவது வெளியே போயிட்டு மேட்டூர் அப்படின்னா ஒகேனக்கல் அப்படின்னா நம்ம ஏற்காடுன்னு சொல்லிட்டு வெளியெலாம் போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைப்பா, நான் வீட்லேயே படுத்து தூங்கிட்டேன் அப்படி மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வாரம் ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு மிஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நமக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க. ஆனால் சரியானதை செய்ய தான் சில நேரம் பயப்படுறோம். நான் மட்டும் இதை செஞ்சுருந்தா இந்நேரம் நல்லா இருந்திருக்கும் அப்படி மாதிரி நினச்சிப்பாங்க. எல்லாருமே எதிர்வாக வந்துட்டு பேசுவாங்க. ஆனால் அதை செய்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அதை யோசித்து தான் நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது சரியான விஷயத்தை நம்ம பல தடவை வந்து யோசித்து வந்துட்டு செய்வோம். ஆனால் உண்மையிலேயே சரியானதை செய்கிறதுக்கு யோசனையே தேவையில்லை. அதாவது நம்ம போகக்கூடிய பாதை சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு வீரநடை போட்டு போய்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியை சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது? சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸ் மார்டின் காட்டினுடைய குண்டு குழி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்ஜினியரிங்கான துணை கலந்தாய்வு இப்போ செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளுக்கான துணைத் தேர்வுகள் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி

வரைக்குமே வந்துட்டு நடந்திருக்குது. இந்த தேர்வுகளை 60,527 மாணவ மாணவிகள் எழுதியிருக்காங்க. தேர்வுடைய முடிவுகள் கடந்த மாதம் 31ஆம் தேதி வெளியாகிருக்குது. துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்காத மாணவ மாணவிகள் வசதிக்காக இன்ஜினியரிங்கான துணை கலந்தாய்வு இப்போ நடத்தப்பட இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்குமே கலந்தாய்வுகள் நடக்க இருக்குது அப்படின்னும், இதுக்கான விண்ணப்ப பதிவு வர 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே நடக்கும் அப்படி மாதிரி தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இன்ஜினியரிங் பணிக்கான இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான துணை கலந்தாய்வு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 54 ரூபாய், கத்தரிக்காய் 44 ரூபாய், வால் கத்தரிக்காய் 44 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 94 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், பூஷவரை 70 ரூபாய், கேரட் 110 ரூபாய், மாங்காய் 50 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாலி 65 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாத்தக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
4: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா தான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பெட்ரோலியம் நிறுவனத்தில் சேர்றதுக்காக உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போது பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் இப்போ காலி இடங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா கெமிக்கல் டெக்னீஷியனில் 60, கெமிக்கல் ஆப்ரேட்டரில் 64, மெக்கானிக்கல் டெக்னீஷியனில் 13, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனில் 17 அப்படின்னு மொத்தமாக 154 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்கக்கூடியவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹590 அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 13/8/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆன்லைன் அப்ளை பண்ணுறது அப்படின்னா bharatpetroleum.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பெட்ரோலியம் நிறுவனத்தில் அவங்களுக்கான காலி பணியிடங்கள் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 13/8/2026 அன்னைக்கு தான் கடைசி நாள். அன்னைக்குள்ளே அவங்க வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ₹590 விண்ணப்ப கட்டணம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாவே போதும் அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா bharatpetroleum.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இப்போது அடுத்தது உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பீடு தாங்க வந்திருக்குது. என்ன அப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க, எம்பிபிஎஸ் வந்துட்டு படிக்கிறதுக்காக இப்போ அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகனா ஒரு அப்டேட் தாங்க இது. எம்பிபிஎஸ்க்கான தரவரிசை பட்டியல் இன்னைக்கு வெளியிடப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்னைக்கு வெளியாக இருக்குது. நாடு முழுக்கவும் இருக்கக்கூடிய இளநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடத்தப்பட்டு வந்துச்சு. நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வந்துட்டு கடந்த மாதம் 15ஆம் தேதி வந்துட்டு வெளியாகியிருக்குது. இதையடுத்து தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே நடந்திருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 16,199 இடங்களுக்கு 72,627 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்னைக்கு வெளியாகி இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு https://tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடவே கலந்தாய்வு தேதிகளுமே அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்காக வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க, நீட் எக்ஸாம்லாம் வந்துட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இதுக்கான விண்ணப்ப பதிவு வந்துட்டு கடந்த மாதம் 27ஆம் தேதி வந்துட்டு நடந்திருக்குது. அது வரைக்கும் நடந்திருக்குது. மொத்தமாக வந்துட்டு 16,193 இடங்களுக்கு 72,627 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் 3 மணிக்கு https://medicalselection.net அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய முடிவுகளை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம், தரவரிசை பட்டியல் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி வடிக விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,965 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 111,720 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு. அதே நேரத்தில் வெள்ளியோடை விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடை விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலையுமே 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை அதிக எந்த ஒரு மாற்றமும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்து என்ன அப்டேட் அப்படின்னா, நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே வந்துட்டு நிறைய பேர் ஏற்காடு அப்புறமா வந்துட்டு மேட்டூர் அணை இது மாதிரிலாம் வந்துட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்துட்டு ஒகேனக்கல்லுமே வந்துட்டு நிறைய மக்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் இப்போது நீர்வரத்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஒகேனக்கல்லுக்கு மக்களுடைய படையெடுப்பு ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. அந்த வகையில் நேற்று வந்துட்டு வார விடுமுறை அப்படிங்கிறதுனால ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு படையெடுத்திருக்காங்க. காவிரி ஆற்றில் குளிச்சும் பரிசல் சவாரி செஞ்சுமே வந்துட்டு மகிழ்ந்திருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்துமே வந்துட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிருந்திருக்காங்க. கடந்த 5 நாட்களாகவே ஒகேனக்கல்ல நீர்வரத்து அதிகமாகவே தான் வந்து இருந்துச்சு. இதனால் குளிக்கிறதுக்காகவும் பரிசல் இயக்கிறதுக்காகவும் மாவட்ட நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. நிர்வாகத்தால் வந்துட்டு இப்போ தடை நீக்கப்பட்டு நேற்று முன்தினம் மட்டும் தடை நீக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று முன்தினம் வினாடிக்கு 6000 கனடியாக இருந்த நீர்வரத்து நேற்று வந்துட்டு 5000 கனடியாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது. நேற்று வார விடுமுறை அப்படிங்கிறதுனாலேயே 10,000-க்கும் மேலான சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து குவிந்திருக்காங்க. காவிரி ஆற்றிலையும் மெயின் ஃபால்ஸ்லையும் குளித்து மகிழ்ந்திருக்காங்க. தொடர்ந்து பெரியபாணி, ஐந்தருவி ஆகிய பகுதிகளில் பரிசல் சவாரி செஞ்சுமே வந்துட்டு பொழுது கழிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு நேற்று எங்கேயாவது வந்துட்டு கண்டிப்பாக வெளியே போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வெளியே போகலை அப்படின்னா கூட வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நம்ம சிலதில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.48 அடியாகவும் நீரிருப்பு 40.45 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 5,412 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1,500 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 5,412 கனடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1,500 கனடியாக இருக்குது. அணையோட நீர் வரத்தை விட நீர் திறப்பு கம்மியாக தான் இருக்குது. இதனால் வந்துட்டு நீர்மட்டம் மற்றும் நீருப்புமே பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் அப்படி மாதிரி நம்பலாம். ஆனால் அதே நேரத்தில் கடந்த நாட்களில் 19,000 கனடி வரைக்குமே இருந்த நீர்வரத்து இப்போ திரும்ப கம்மியாகி 5,412 கனடி அப்படி மாதிரி வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாடு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, MBBS BTS படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிந்து கலந்தாய்வு விரைவில் நடக்க இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் குழந்தைகள் அதற்கான தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்கணும் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வர 11ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளார https://tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் தங்களுடைய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும் அப்படி மாதிரி மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு வந்துட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ண விட்டுருங்க. வர 11ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளார https://tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் உங்களுடைய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்கலாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை ஜங்ஷன், புதிய பேருந்து நிலையம், பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காம சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காகவே வந்துட்டு இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது எது, சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு

0: ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பு இருக்கு, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க வந்திருக்குது. நீங்கள் யாராவது ஸ்டீல் நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்காக வந்துட்டு நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய NMTC அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் லிமிடெட் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு இப்போது வந்துட்டு 102 எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் பணியிடங்களுக்காக அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி இளநிலை பட்டம் முடிச்சிருந்தாவே போதும், அதாவது வந்துட்டு இளநிலைனா பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இளநிலை பட்டம் முடிச்சிருந்தாவே போதும். இவங்களுக்கான வயது வரம்பு 27 வயசுக்குள்ளே இருக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை 2 முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. என்னென்ன அப்படின்னா கணினி தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முகத் தேர்வு. கணினி தேர்வு அதுக்கப்புறமா நேர்முகத் தேர்வு, இந்த 2 முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. இதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்துட்டு விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 11/8/2026 நாளைக்கு தான் வந்துட்டு கடைசி நாள், நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா nsitd.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போயிட்டு இதில் அப்ளை பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் தான் வந்துட்டு கடைசி நாள், நாளைக்கு ஈவினிங் குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணம்

இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ அடுத்ததா இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுற யார் அப்படின்னா சதீஷ் அவர்கள் வந்துட்டு சித்தனூர் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சதீஷ். அண்ணா உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நினச்சா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாளாண்டுக்கு போகணும். டெவர் உதவி அப்படி ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதினா பாத்து போ.
3: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
4: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பர் அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நோய் பரவியல் துறையின் கீழே பயிற்றுவிக்கப்பட்டு வரக்கூடிய எம்எஸ்சி துணை மருத்துவ படிப்புகளில் நடப்பு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக மாணவர்கள் www.tnmgrmu.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர 29ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 29ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கணும். www.tnmgrmu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் எந்த பிரிவுகளை வந்துட்டு இப்போ மாணவ சேர்க்கை நடக்க போகுது அப்படின்னா, இந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்சி துணை மருத்துவ படிப்புகள், அதாவது நோய் பரவியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்சி துணை மருத்துவ படிப்புகளில் இப்போ நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களுமே வந்துட்டு போய் அப்ளை பண்ணி விட்டுருங்க வர 29ஆம் தேதிக்குள்ளே. இப்போது அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்ன அப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காயம் ஆகினதுக்கப்புறமா அந்த காயத்து மேலே எந்த ஒரு கிருமிகளும் அண்டாமல் நம்ம பார்த்துக்கணும். அது கொண்டு நம்ம டீஞ்சர் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதா முடியல, டக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அந்த மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு சுத்தமான மஞ்சள் தூளை அதுக்கப்புறமா லைட்டாக வந்துட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு லைட்டாக வந்து கலந்து அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கிருமிகள் அதிகமாக வந்துட்டு அண்டாது. ஏன்னா மஞ்சள் தூள் வந்துட்டு கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால கிருமிகள் அண்டாமல் வந்துட்டு பார்த்துக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டாக்டர் போய் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணிக்குள் பார்க்கக்கூடிய இன்றும் நலமுட நிகழ்ச்சி கேளுங்க. நாகராஜ் அவங்களோட உங்களுக்காக நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இன்றும் நலமுட நிகழ்ச்சி. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, நிலத்தடி நீர் குறைவதற்கு முக்கிய காரணம் மழை குறைவா மனிதர்களின் அலட்சியமா? நிலத்தடி நீர் குறைவதற்கு முக்கிய காரணம் மழை குறைவா மனிதர்களின் அலட்சியமா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆத்தூர் சகி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பிறதுக்காக தகுதியான நபர்கள்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் சகி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் இருக்கக்கூடிய காலியிடங்களை நிரப்புதல் பொருட்டு ஒப்பந்த பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் வந்துட்டு பணியிடத்திற்கான கல்வி தகுதி BSW MSW கவுன்சிலிங் சைக்காலஜி அதுக்கப்புறமா சமூக பணி மற்றும் உளவியல் பாடப்பிரிவில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு வயது வரம்பு 23 40 வயசுக்கு கூடிய வந்து ஆழமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தொகுப்புதியம் 18,800 ரூபாய். இதுக்கான முன் அனுபவமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வந்துட்டு உளவியல் ஆலோசகராக 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கணும், பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும், 24 மணி நேரம் சேவை அளிக்கக்கூடிய முறையில் நீங்கள் இருக்கணும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவலர் பணியிட வந்து செக்யூரிட்டி கார்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணியிடங்களுக்காகவும் வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 10 to 12 வரைக்கும் முடிச்சா போதும். அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 21 to 40 இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தொகுப்புதியம் 12,000 ரூபாய். அரசு மற்றும் தனியார் அலுவலகத்தில் பணிபுரிந்த 2 வருட முன் அனுபவம் இருக்கணும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும், 24 மணி நேரமும் சேவை அளிக்கக்கூடிய வகையில் இவங்க இருக்கணும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கம் இருக்கக்கூடிய அந்த தகுதியான நபர்கள் www.salem.nic.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியில் விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பூர்த்தி பண்ணி சுய விவரங்களை எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளடக்கி 21/8/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளார மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் அறையன் 126 முதல் தளம் மாவட்ட ஆட்சியரகம் சேலம் 1 அப்படிங்கிற இந்த முகவரியில் நீங்கள் நேர்லேயோ அப்படிலாம் தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 04-27-24-1-3-2-1-3 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஜாப் வந்துட்டு நீங்கள் போவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா மதன் தங்கத்துறையோட யாரு அவங்க இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கு என்ன எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, நிலத்தடி நீர் குறைவதற்கு முக்கிய காரணம் மழை குறைவா மனிதர்களின் அலட்சியமா. நிலத்தடி நீர் குறைவதற்கு முக்கிய காரணம் மழை குறைவா மனிதர்களின் அலட்சியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787 0107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787 0107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது, சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் செவ்வாய்க்கோல். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா, தனேஷ், தினேஷ், ஜோஸ்வா, காவியா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணி வரை ஒளிபரப்பாகக்கூடிய நம்மி சுட்டி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787 0107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். ஐடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டோம். திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்
1: ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நம்ம விளையாட போறோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்களும் வாகை சுடுவாரில் ஜாலியா பேசிட்டே திவாகர் என் கூட விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரு விஷயம் தான், என்னன்னு கேட்டீங்கன்னா
2: கால் பண்ணுங்க 9787-70107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடலாம்.
1: இன்னைக்கு ஒரு அற்புதமான விளையாட்டு தான் உங்களோட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு டாபிக் கொடுப்போம், ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பில் நீங்கள் பேசணும். ஆனால் அந்த தலைப்பில் பேசுகிறப்ப நாங்கள் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு கிரிக்கெட் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட்டை பற்றி நீங்கள் ஒரு ரன்லேருந்து 3 வரைக்கும் சொல்லணும். அதுதான் அதில் கிரிக்கெட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். உங்கள்கிட்ட ஒரு தலைப்பு கொடுப்பேன், தலைப்பு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அந்த தலைப்பில் நீங்கள் பேசணும். உதாரணத்துக்கு கிரிக்கெட்னு சொன்னால் இதில் 11 பேர் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் மட்டை பந்து இருக்கும், கிரவுண்ட் பெரிய கிரவுண்டில் நடக்கும், இது இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவுட் ஆயிருவீங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பாக இருக்கா திட்டு இருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டு விளையாண்டு ஆரம்பிச்சு வச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேலா.
1: மாணிக்க வேலை நான் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: உங்களுக்கான
1: தலைப்பு பேருந்து.
3: எப்பயுமே காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது அதுலதான் பயணிப்பேன். டிக்கெட் ரொம்ப கம்மியா இருக்கும், போறதுக்கு நல்ல பேருந்து நல்லா பாதுகாப்பு.
1: அவுட் ஆயிட்டீங்க, அவுட் ஆயிட்டீங்க.
3: நன்றி,
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமை அருமை. மாணிக்கம்மன் நல்லா தான் போயிட்டு இருந்தாரு, திடீர்னு பேருந்து குறுக்கில் வந்துருச்சு போல பேருந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. இருந்தாலும் சூப்பராக விளையாண்டிங்க மாணிக்கம்மன், ரொம்ப நன்றி. மைடியா நல்ல உள்ளங்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். இப்போ உங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த சூப்பரான விளையாட்டை விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதி

0: ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டேட் புவர் டேட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு டாபிக் கொடுப்போம், அதில் ஒரு காமனான வேர்ட் நாங்கள் சொல்லுவோம், இது சொல்லக்கூடாதுன்னு, அதை நீங்கள் சொல்லாமல் அதை பற்றி பேசணும். அதுதான் இன்றைக்கான கேமாக நம்ம விளையாண்டுட்டுருக்கோம்.
2: இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். சோனா பொன்புரை, இணைய தொகுப்பாளர்கள் திவாகர் மற்றும் பிரதீபர், காலை வணக்கத்துடன்.
1: காலை வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
1: இருக்கேன். நீங்க நல்லா
3: இருக்கீங்களா?
1: இருக்கோம் நாங்க எல்லாருமே. தெரியுமா
3: சொல்ற அந்த வாசகம் வராத அளவுக்கு அதனுடைய இத சொல்லணும்.
2: உங்களுக்கானது கைபேசி,
3: பேசுவதற்கு பயன்படும் சம்பந்தமான விருந்தோ செஞ்சுக்கலாம், அதுல மெசேஜ் வரும் அதையும் பார்த்து.
2: என்ன புரியலைங்கண்ணா?
3: அதான் மெசேஜ் எல்லாம் வருங்கல்ல, அதையும் நாம பாத்துக்கலாம்.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
3: இன்னும் ஒண்ணு கேளுங்க.
2: இன்னொன்னு கேட்கவா, ரயில்
3: தண்டவாளத்தில் ஓடும், பயணிகள் பயணிப்பார்கள், எந்த இடத்துக்கு போனோமோ அதுக்கு உண்டான டிக்கெட் எடுத்து தான் பயணிக்க வேண்டும், அவ்வளவுதான்.
2: சரிங்க, நன்றி நன்றி அண்ணா.
3: நன்றி, சரியா சொன்னீங்களா?
2: சரியா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
2: நன்றி அண்ணா, நன்றி.
3: நன்றி
1: நன்றி.
2: திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. பாட்டு கேட்டு வாங்க மக்களை. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த சூப்பரான விளையாட்டை விளையாடுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பேருது, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
4: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, எறும்புல நல்லா ஏறுது.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: உண்ணுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அந்த தலைப்பில் ஒரு காமனான வேர்ட் சொல்லுவோம், அதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற கேம் தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும்ண்ணா. விளையாடலாமா? நான் கேம் உங்களுக்கு என்ன கேம்
4: இருக்குப்பா? அதுக்கு முன்னாடி நம்ம சேலம்ல கிளைமேட் மழை வந்ததா?
3: மழை அவ்வளவா இல்லண்ணா, கொஞ்சம் மோடமா இருந்தது. ஆனா இப்ப நல்லா வெயில் அடிக்குதுண்ணா. அங்கண்ணா
4: இங்க மழை இல்ல, பட் பயங்கரமா வெயில் நேத்தி அடிச்சது. இன்னைக்கு காலையில இருந்து பயங்கர வெயில் தான்.
3: ஓகே ஓகே அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாண்ணா?
4: ஒரு டாபிக் சொல்வீங்க, ஆனா அந்த வேர்டை யூஸ் பண்ணாம அத பத்தி பேசணும். கரெக்ட்டா?
3: ம், கரெக்ட்டாண்ணா. விளையாடலாமா?
4: ஆ, போலாம்.
3: உங்களுக்கான வேர்ட் பள்ளிக்கூடம். ஆனா அதுல வந்துட்டு
4: அந்த வேர்ட்
3: கூடாது. நோட்ஸ், நோட்புக் பத்தி சொல்ல கூடாது.
4: ஓகே ஓகே. நோட்புக் பத்தி சொல்ல கூடாது.
3: ஆ,
4: பள்ளிக்கூடம் அப்படிங்கறது ஒரு சூப்பரான இடம். மாணவர்கள் வந்து அதிகம் படிக்கலாம். எல்லாத்த விட மாணவர்கள் வந்து விளையாடுவதற்கான ஒரு வசதி அப்படிங்கறதும் இருக்கு. பாடத்தை வந்து ஆசிரியர்கள் வந்து இந்த விசைப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் கரும்பலகை சொல்லுவாங்க, அதுல எழுதி போடுவாங்க. மாணவர்கள் அதை பார்த்து எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாம அறிவை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு கூடமாகவும் இருக்கும். நல்ல விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு கூடாரமாகவும் இருக்கும். எல்லாத்தோட மாணவர்கள் ஒவ்வொருவருமே நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான இடமாகவும் இருக்கும். ஆசிரியர்கள் மாணாக்களை அணுகக்கூடிய விதம் அற்புதமானது. அறிவை புகட்டும் ஒரு நல்ல இடமாக இருக்கிறதுனால அனைவருக்குமே அவசிய கல்வி, கட்டாய கல்வி அப்படிங்கிறது இந்தியால 14 வயதுக்கு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாகவும் இருக்கு. கல்விக்காக பிரத்யேகமாக பல விஷயங்கள் அரசாங்கம் செய்து பல பள்ளிக்கூடங்களை அமைச்சு மாணவர்களை சிறப்பாக படிக்க வைக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. குழந்தைகளை அனுப்புவோம் பள்ளிக்கூடத்திற்கு, அவர்களின் அறிவை பெருக்குவோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
3: ஓகே, நான் ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்கண்ணா.
4: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக்கா இருந்தது. ஆன் ஸ்பாட் கொடுத்த உடனே எனக்கு மனசுல தோணி நான் அத்தனையும் பேசிட்டேன்.
3: ஓகே ஓகே,
4: சந்தோஷம்.
3: ஓகே, நான் ரொம்ப நன்றி அண்ணா.
4: ஆ, தேங்க் யூ சோ மச். பை பை.
3: ஓகே அண்ணா. இப்போ நம்ம கூட சந்திரசேகர் அண்ணா காட்பாடியில இருந்து ரொம்பவே சூப்பரா எப்படி சொல்லணும்ன்றத பள்ளிக்கூட பருவத்தை அப்படியே சொல்லி காட்டிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
1: மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அதில் ஒரு காமனாக ஒரு வேர்ட் சொல்லுவோம், அதை சொல்லக்கூடாது, நீங்கள் அதை சொல்லாமல் அந்த தலைப்பை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்ற கேம் தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமை விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கோண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: தலைப்பு கல்லூரி, அதுல நண்பர்களை பத்தி சொல்ல, நண்பர்கள் வார்த்தை சொல்லக்கூடாது.
2: நண்பர்கள் சொல்லக்கூடாதுங்களா?
1: ஆனா கல்லூரியை பத்தி சொல்லுங்க.
2: கல்லூரி பத்தி சொல்லணும். சரி, அதாவது கல்லூரியில வந்து ஆசிரியர்களோட மற்ற ஃப்ரெண்டுகளோட கல்லூரியில எல்லாம் படிக்கலாம்ங்க. கல்லூரியை பத்தி சொல்றது அப்படின்னா நிறைய ஏராளமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது மாணவ மாணவிகள் வந்து நிறைய இருப்பாங்க, அவங்களோட எல்லா சம்பாதனை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கலாம். நல்லா இருக்குல்ல?
1: ஓகே ஓகேண்ணா,
2: நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கலாம்ங்க. தெரிஞ்சத தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், தெரியாத நம்ம அவங்கள்ட்ட இருந்து வரலாம். கல்லூரி வாழ்க்கை இல்லாமங்க.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி அண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்பவே அருமையா கல்லூரினா என்ன அப்படின்றத தெளிவா சூப்பரா சொன்னாங்க, நன்றி அண்ணா. மை டியர் மக்களே, நீங்களும் தொடர்ந்து எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போது உங்களுக்கு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பில் பேச சொல்லுவோம். ஒரு ரன்லேருந்து மூணு லைனுக்கு பேச சொல்லுவோம், ஆனால் நாங்கள் சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் நீங்கள் பேசணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும் நினச்சிங்கன்னா கால்
1: பண்ணுங்கள், 9787-7007 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சண்ணா? நீங்க? ஓகே ஓகே அண்ணா. அண்ணா நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாண்ணா? ஓகே ஓகே அண்ணா. இப்போ உங்களுக்கான தலைப்பு சம்மர். சம்மர்
2: கோடைக்காலம்.
1: இதுல வந்து எந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னா ஹீட் பத்தி சொல்லக்கூடாது.
2: வெப்பம், வெப்பம்னு பயன்படுத்த கூடாதுனா
3: ஹீட். ஹீட் ஆவட்டு பரிபுரி மேடம். சிலுகுளிர் மரம் நிறைந்த பகுதி. கோடைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கிறோம்.
1: ஓகே ஓகே அண்ணா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி நன்றி அண்ணா, நன்றி. அருமையா நீங்க பாஸ்கர் அண்ணா, ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
1: பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அச்சோ ஒரு மணி நேரம் போயிடுச்சு, நான் பேசவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணுன்னா உடனே கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்றைக்கி வாகை சுடுவாவில் உங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது திவாகர் மற்றும் என் கூட இன்னொரு பொண்ணு இருக்குது
2: பிரதீபா.
1: ஆமாம், ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு தலைப்பு கொடுப்போம், தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பை பற்றி பேச சொல்லுவோம். ஆனால் அந்த தலைப்பில் இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேசணும். இப்போ அந்த மாதிரி வேற மாதிரி பேசுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ வணக்கம்.
3: 107.8 நம் போன வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்வி அன்பு திவாகர் அவர்களே, பிரதீபா அவர்களே.
2: வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் பிரதீபா. வணக்கம் திவாகர்.
1: வணக்கம். வணக்கம் கலை செல்வி அக்கா. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம் திவாகர், அன்பு திவாகர் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம் கலை செல்வி அக்கா. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நன்றி கலை செல்வி அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம் தெரியுமா?
1: ஆமா அக்கா, விளையாண்டுருவோமா?
3: ஆரம்பிக்கலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தை எடுத்து வச்சிருக்கேன்க்கா. பிறந்த நாள், சரிங்களா? பிறந்த நாள் பத்தி நீங்க பேசணும், அந்த தலைப்புல பேசணும். ஆனா கேக் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்த கூடாது.
3: சரி சரி.
1: சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஐபசில வரும்.
1: யாருக்கு வரும்? உங்களுக்கு வரதை பத்தி எல்லாம், உங்களுக்கு வரதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. ஐபசில வரும், ஆவணியில வரும் சொல்லக்கூடாது. பிறந்த நாள் பத்தி பேசணும்.
3: ஆமா, வருடத்துல ஒரு நாள் வரும். இனிப்பு நிறைய இனிப்பு, அப்புறம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இறைவனை எல்லாம் வணங்கிட்டு நல்லா பாயாசம் எல்லாம் செஞ்சு நல்லா மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க.
1: சூப்பர் சூப்பர் கலை செல்வி அக்கா, அருமையா இல்ல? ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது. பாராட்டுகள் வாழ்த்துக்கள் பிரதீபா, உங்களுக்கு இருவருக்கும்
2: நன்றி.
3: நன்றிங்க பிரதீபா. நன்றிங்க திவாகர்.
2: நன்றிக்கா.
1: மேட்டூர் வட்டம் மைமுதூர்ல இருந்து நம்ம கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு கலை செல்வி அக்காட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு தலைப்பு ஞாபகம் வந்துருச்சு. அடுத்த நேரம் தான் நான் கண்டிப்பாக அந்த தலைப்பு தான் கேட்க போகிறேன். அந்த தலைப்பு என்னங்கிறது பியா சொல்லிடுறேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த தலைப்பு வந்து தீபாவளி, ஆனால் பட்டாசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சூப்பர் இல்லை? இந்த இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக இல்லாமல் உங்களுக்காக இருப்பேன். பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக SJ ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
1: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
1: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
1: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலியாயிருச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வளர்ந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவு

0: ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாவநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு தலைப்பு கொடுப்போம், அதில் இந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஒரு வார்த்தையை கொடுப்போம். அந்த வார்த்தையை சொல்லாமல் நீங்கள் அந்த தலைப்பை பற்றி பேசணும் அப்படின்ற கேம் தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம்
2: வணக்கம்.
7: விளையாடலாமா?
2: அதெல்லாம் சொல்லக்கூடாது, பட்டாசு சம்பந்தப்பட்டது எதுவுமே இருக்க கூடாது.
7: தீபாவளி நாள் நேரத்திலேயே எழுந்திருச்சுப்போம், எழுந்து எல்லா வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு, அதோ ஆறு பக்கத்துல இருக்கிறதுனால ஆத்துல போய் குளிச்சுட்டு, அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அப்புறம் இட்லி இட்லி செஞ்சாலே எங்களுக்கு அந்த காலத்து நாங்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது அதுதான் எங்களுக்கு பலகாரம். இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு சட்னி சாம்பார் கறி குழம்பு அதை சாப்பிட்டுட்டு, அப்புறம் மத்தியானமா பலகாரம் செஞ்சு, அது இந்த உளுந்து வடை தான் அதிகமா செய்வோம். உளுந்து வடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியா பொழுத போட்டு இருப்போம். இது வாழ்க்கெல்லாம் போக மாட்டோம், ஆனா அக்கம் பக்கம் எல்லாம் அரசாரங்கள் பண்ணிட்டு, உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியா நாங்க இருப்போம். ஒரு நாள் கழிஞ்சிடும், இப்படியே பொழுது போயிடும் தீபாவளி.
2: சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி பாட்டி.
7: நல்லா இருக்கா?
2: அருமையா இருக்கு பாட்டி.
7: நன்றி சாமி,
2: நன்றி நன்றி. நதுகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு பிரதீபா
6: சொல்லுங்க.
2: தீபாவளி பத்தி நீங்க சொல்லுங்க, இனிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம.
6: இனிப்பு மட்டும்
2: ஸ்வீட் காரம் அந்த ரெசிபிஸ் ஃபுட்ஸ் அதெல்லாம்
6: ஈஸியா இருக்கு.

0: புது டிரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம், அதெல்லாம் போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய பட்டாசு வெடிச்சு வீடு ஃபுல்லா பட்டாசு
1: மட்டும்தான்,
0: வீட்டுக்கு வெளியே வெளியே ஃபுல்லா பட்டாசு மட்டும் வெடிச்சிட்டு அந்த நாள் அப்படியே ஜாலியா போயிடும் ஃப்ரெண்ட்ஸோட.
1: அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அது எப்படி நீங்கள் சொல்லி நீங்களே உங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துருங்க. சூப்பர் மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால்
0: பண்ணுங்கள், 9787-7070 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கான ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைப்பை நாங்கள் சொல்லுவோம், அந்த தலைப்பில் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், அதை நீங்கள் பயன்படுத்தாமல் சொல்லணும் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டுருக்கோம். இப்போ பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க.

0: Bühne Viren.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான் என்ன பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி குடுறா.
3: ஓகேடா, இப்ப பாரு மச்சான் என்னோட திறமையா. மச்சான் இந்தாடா, நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன்.
2: டேய், என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குதே.
3: மச்சான் உன்னை பாராட்ட எனக்கு தமிழ்ல வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனாலதான் தெலுங்குல இருந்து கடன் வாங்கி எழுதுனேன்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணு.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
4: பிரதீபாவுடன்.
3: இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு தலைப்பு சொல்லுவேன், அந்த தலைப்பில் நீங்கள் வந்து பேசணும். அந்த தலைப்பில் பேசுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் சொல்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் பேசணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு சொல்லி நான் கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் எங்கள் கூட ஜாலியாக விளையாடலாம்.
4: இப்போ நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? எங்ககிட்ட ஏன்டா நேற்று இப்போ கேட்டீங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கான வார்த்தை ஃபுட்டு, ஆனால் அதோட ருசியை பற்றி சொல்லக்கூடாது.
3: சாப்பாடு,
4: சாப்பாடு ருசின்ற வார்த்தை சொல்லவே கூடாது.
3: ருசிங்கிற வார்த்தை தானே சொல்லக்கூடாது. சரி, நான் அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சாங்க. அந்த சாப்பாடு பேர் வந்து ஸ்மோக்டு கிரில்டு சிக்கன். அந்த ஸ்மோக்டு கிரில்டு சிக்கன் எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு மாதிரி கிரில் பண்ணி வேக வச்சு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அங்கே காலையில் மட்டும்தான் கிடைக்கும், காலையில் மதியம் மட்டும்தான் கிடைக்கும், நைட் அந்த சாப்பாடு கிடைக்காது. சூப்பராக இருக்கும்,
4: சூப்பராக இருக்கும்.
3: நான் ருசின்னு சொல்லலை, ருசின்னு மட்டும் தானே சொல்லக்கூடாது, நான் சூப்பராக இருக்கும்னு சொல்லி முடிச்சிட்டேன்.
4: ஓகே, நான் ரொம்ப சூப்பராக விளையாண்டிங்க உங்களுக்காக.
3: வேண்டாம், கொடுக்காது,
4: பரவாயில்ல, கைத்தட்டில் வழங்கணும்,
3: வழங்கணும், கைத்தட்டில் வழங்கணும். ஓகே மக்களே, நீங்களும் இந்த மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்க மட்டும் பிரதீபாவோட விளையாடலாம். உங்களுக்கு அகாடமியான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
7: பிரதீபாவுடன்.
6: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பை பற்றி பேச சொல்லுவோம். அந்த தலைப்பில் பேசுகிறப்ப இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் எங்கள் கிட்ட பேசணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
7: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரியோடி புட்டின் யமராஜேஸ்வரி பேசுறேன். நினைக்கல அனைவரும் எப்படி இருக்கீங்க?
7: எல்லாரும் சூப்பரா இருக்கும். கண்ணிங்க எப்படி இருக்கீங்க?
8: ரொம்ப சூப்பரா இருக்கும். பயன்படுத்த கூடாதுன்ற விளையாட்டுங்களா?
6: உங்களுக்கான வார்த்தை பண்டிகை, பயன்படுத்த கூடாத வார்த்தை கோவில்.
8: நான் வந்து ஒரு கூட்டத்துல போகும்போது நிறைய கூட்டம் இல்லாம உறவினர்லாம் சேர்ந்து போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு ஒருத்தருக்கெல்லாம் பரிமாறிட்டு எல்லாம் நிறைய சந்தோஷமா வந்து எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா நாளை எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்து சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க. நன்றி.
6: சூப்பர் அக்கா, அருமையா அன்னைக்கு. ரொம்ப நன்றி அக்கா.
8: நன்றி, நன்றி,
6: நன்றி. தருமபுரி மாவட்டத்தில் இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாக்கா. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
7: மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிக்கணும், கால் பண்ணுங்கள். 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
9: கொடுக்கு பார்வையில என்ன போடுறியே,

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
3: பிரதீபாவுடன்.
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் இல்லை, ஆனால் இந்த விளையாட்டுக்கான விதிமுறைகள் என்னென்னா, தலைப்பு வச்சு அந்த தலைப்பில் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை சொல்லாமல் அந்த தலைப்பில் பேசணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நிறைய நேரங்கள் கால் பண்ணி ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டுக்க கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போல் எவ்ரிடே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் தான் இருந்தால் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே, நன்றி மக்களே, பாய் பாய்
3: பாய்.

இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. வீட்டுல ரோஜா செடிகள் பூத்துக்குழுங்க, வீட்டுல ரோஜா செடிகள் பூத்துக்குழுங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 7 விஷயங்களை நீங்க செய்யுங்க. வீட்டுல பால்கனியில ரோஜா செடி வைக்கணும் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா நமக்கு பிடிக்கிறது மட்டும் செடி வளர்றதுக்கு போதாது. என்னதான் கவனம் எடுத்து நம்ம வளர்த்தாலுமே நம்ம வீட்டு ரோஜா செடிகள் பூத்துக்குழுங்கறது இல்ல. சொல்ல போகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயில் பட்டால் கூட சில பால்கனி ரோஜாக்கள் சீக்கிரமாவே வாடி போயிடுது, அதோட இலைகள் காஞ்சு போயிருது. சரிங்க பத்மாவதி, என்னதான் சொல்ல வரீங்க, இருந்தாலுமே கொஞ்சம் முறையா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த செடிகள் எல்லா காலத்திலயும் புத்துணர்ச்சியோடையும் பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கலை நிபுணர்கள் உங்களோட வீட்டு பால்கனி ரோஜாக்கள் எல்லா சீசன்லயும் உயிர் போடு இருக்கணும் அப்படின்னா சின்ன எளிய பயனுள்ள முறைகளை நீங்க வந்து செஞ்சா போதும்னு சொல்றாங்க. அது என்னென்ன? ஒருவேளை நீங்க செடிகளை பால்கனியில நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா காலை அதை வந்து சூரிய ஒளி படுற இடத்துலயும் மதியம் அதிக வெயில் படாத இடத்துலயும் வச்சிருங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வலைகள் வச்சு செடி மேல லேசான நிழல் படுற மாதிரி வைங்க. அதே போல சரியான முறையில தண்ணீர் பாய்ச்சறது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. மதிய நேரத்துல இல்லாம அதிகாலையிலோ இல்லனா மாலையிலயோ செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் பரிந்துரை செய்யறாங்க. ஏன்னா மதியம் தண்ணீர் பாய்ச்சறது மண்ணோட வெப்பநிலையில திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும். இது செடிகளுக்கு பாதகமான விளைவை உண்டாக்கலாம். எல்லா நேரமும் மண் ஈரப்பதமா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ஆனா அதிகப்படியான நீர் பாசனம் வேர் அழுகலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. மண்ணுல ஈரப்பதத்தை தக்க வைக்க மூடாக்கு இடுறது நல்லது. இதுக்காக உலர்ந்த இலைகள், தேங்காய் நார் அல்லது இயற்கை மூடாக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். இது மண்ணை நீண்ட நேரம் குளிர்ச்சியா வச்சிருக்கும் இதை தொடர்ந்து இது நீர் விரைவா வற்றி போவதை தடுத்து வெப்பத்திலிருந்து தாவரங்களுக்கு நிவாரணம் அளிக்குது. செடி வைக்கிறப்ப பிளாஸ்டிக் தொட்டிகளை விட களிமண் தொட்டிகள் வைக்கிறது நல்லது. ஏன்னா அது குறைந்த வெப்பத்தை உறிஞ்சி வேர்களை குளிர்ச்சியா வச்சிருக்குது. அடுத்து ரோஜா செடிகளுக்கு தவறாம உரமிடுறது முக்கியம். கொஞ்சம் சிறிதளவு இயற்கை உரம், மண்புழு உரம் அல்லது மக்கிய மாட்டு சாணத்தை பயன்படுத்தலாம். இது செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குறதோட புதிய மொட்டுக்கள் உருவாகவும் உதவுது. இருந்தாலுமே அதிகப்படியான உரமிடுறதை தவிர்க்கணும். ஏன்னா அது செடிகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். முக்கியமா உங்களோட ரோஜா செடியில இருக்கக்கூடிய காஞ்ச நோய் தாக்கிய இலைகளை தவறாம கத்திரிச்சிடணும். இது செடி தன்னோட ஆற்றலை புதிய கிளைகளையும் பூக்களையும் உருவாக்குறதுல கவனம் செலுத்த உதவியா இருக்கும். அதே போல செடியில இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சை தொற்றுகளை கண்காணிக்கிறதும் முக்கியம். இலைகள்ல பூச்சிகள் காணப்பட்டுச்சு அப்படின்னா வேப்பெண்ணைய தெளிக்கலாம். முறையான நீர் பாசனம், போதுமான ஊட்டச்சத்து, அதோட சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு போன்ற நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலமா ஜூன் ஜூலை மட்டும் இல்லங்க எல்லா சீசன்லயும் பால்கனி ரோஜாக்களை புத்துணர்ச்சியோடையும் ஆரோக்கியமானதாகவும் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கலை வல்லுநர்கள் சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறார். எஃபிமால நம்பவே முடியலைங்க, நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுத

0: தெரியுமா?
1: என்ன சொல்ற? அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு. நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். என்னன்றதை நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம்.
4: சேலம் மாவட்டத்தில் எதிர்பாராத ஏற்கடவுகளால் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கவும் நிலையான வருமானம் கிடைக்க செய்து அவர்களை விவசாயத்தை நிலைபெற செய்ய பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள பயிர் காலத்தில் வறட்சி, வெள்ளம் போன்றவற்றால் மற்றும் அதிக பரப்பில் பூச்சி நோய் தாக்குதல், இயற்கை சீற்றினால் தீப்பிடித்தல் ஆகிய ஏற்பாடுகளில் இருக்கும் மகசூல் இழப்பிற்கு ஏற்றவாறு பயிர் அறுவடை பரிசுகளின் அடிப்படையில் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்படும். அறிவிக்கை செய்யப்பட்ட குறு வட்டங்களில் சிற்காக்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களில் பயிரிடும் விவசாயிகள் இத்திட்டத்தில் சேர தகுதியானவர்கள். உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் சோளம் மற்றும் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாய பெருமக்கள் வருகிற 17/8/2026 உரிய பிரிமிய தொகை செலுத்தி இத்திட்டத்தில் இணையலாம். சோள பயிருக்கு பிரிமிய தொகை ஒரு ஏக்கருக்கு ₹204 மட்டும் ஆகும். இதற்கான காப்பீட்டு தொகை 10,176 ஆகும். நிலக்கடலை பயிருக்கு பிரிமிய தொகை ஏக்கருக்கு 447 ஆகும். ஒரு ஏக்கருக்கான காப்பீட்டு தொகை 22,329 ஆகும். இத்திட்டத்தில் சேர தகுதியான விவசாயிகள் பயிர் சாடுள்ள விவசாயிகள் வங்கியில் பயிர்க்கடன் பெற்றும் மற்றும் பெறாதவர்கள் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீடு செய்யலாம். இந்த பயிர் காப்பீடானது அனைத்து பொது சேவை மையங்களிலும் காமன் சர்வீஸ் சென்டர் தொடக்கலமை கூட்டுறச்சங்கில் உள்ள பொது சேவை மையங்களில் காப்பீடு செலுத்தலாம். இந்த விவசாயிகள் இதற்குண்டான முன்மொழிவு படிவத்தில் அடங்கல், தற்பொழுது நடப்பில் உள்ள சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை நகல், நில உரிமை பட்டா ஆகிய ஆவணங்களுடன் பயிர்
0: என்னென்ன
3: ஆவணங்கள் தேவை அப்படின்றதையும் நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி குடுறா.
2: ஓகேடா, இப்ப பாரு மச்சான் என்னோட திறமைய. மச்சான் இந்தாடா, நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன்.
1: டேய், என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குதே.
2: மச்சான், உன்னை பாராட்ட எனக்கு தமிழ்ல வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனாலதான் தெலுங்குல இருந்து கடன் வாங்கி எழுதுனேன்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணு.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம், நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா திண்டுக்கல் மாவட்டம் வில்லோட்ல இருந்து கிருஷ்ணன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எலுமிச்சை சாகுபடியில புள்ளி வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை எந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: பழமும் நல்லா பாலிசா வரும், அந்த பாலிசுக்கு தான் அந்த ஏதாவது நோவு வந்தா மருந்து அடிக்கணும். தண்ணி நல்லா பாய்ஞ்சினாவே காயில இசைக்கு வராது, புள்ளி விழுவாது, காய் கருவட்டா இருக்கும். ரெண்டு பேரே அப்படி திருச்சி விட்டுக்கலாம். அது மாதிரிதான் இங்க நடத்துறோம், அது மாதிரி செய்யலாம் மேடம். முத வந்து இந்த மருந்து மாயமெல்லாம் இல்லை மேடம். இப்ப வந்து மருந்து அடிக்கணும், உரம் போடணும். அப்ப வந்து குளிர்ச்சியான பூமியா இருந்துச்சு, எதுவுமே பயிர் வந்து இந்த மாதிரி நோவு தாக்குறது இல்ல. நம்ம வெயில் மழை இருந்தா தண்ணியை மருந்து பத்து கிலோ புண்ணாக்கு போட்டா 10 கிலோ உரத போட்டு அப்படியே கலந்தறி வேப்ப முன்னாக்க போட்டு விட்டா ஒண்ணு செய்யாது. தலையை மட்டும் விடாம வெட்டிக்கணும், இல்லைன்னா மருந்து அடிச்சுக்கலாம். களைக்குள்ளி இருக்கு, அடிச்சுதான் மாறிக்குதுமா. அது மாதிரி செய்யலாம், அது மாதிரி செஞ்சா மாசல் விடாம வரும். இல்ல விவசாயத்துல நம்ம அதுக்குள்ளதான் செய்யறோம், நம்ம தெரிஞ்சதுதானே செய்யணும். ரெண்டு பண்ணிட்டாருதான் அது வந்து ரெண்டு முறை மூணு முறை போகுது. விலை கிடைச்சா ஆச்சு, விலை கிடைச்சா 50 ரூபா போகும். விலை கிடைக்கலாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு நாட்டே 2 ரூபா 2000 ரூபாய்க்கு வந்து இங்க வாங்கி அதை நட்டு விலை கிடைச்சிருச்சுன்னா விவசாயிக்கு லாபம் தான். அதே சமயத்துல விலை கம்மியா விட்டுச்சுன்னா ஒண்ணு கூட இருக்காது, அது கடம்பட்டு வருது. ஏதோ ஒரு நேரத்துல ஏறி விக்குது விவசாயி. அதை நம்பி இப்ப போய் மார்க்கெட்ல பாக்குறோம், போனது என்ன விக்குதுன்னு பாக்குறோம். கத்திரிக்காய் கூட விக்குதா தர்றா, கத்திரிக்காய் தடியா அப்படின்ற சம்பளம் போச்சுன்னா விவசாயி கொண்டு வர கூலி கூட இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சோகமாட்டான் இருக்கான்.
3: சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விரிவாக்க விஞ்ஞானி பேராசிரியர் முனைவர் விஜயராகவன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கால்நடை மற்றும் கோழி தீவன தயாரிப்புல மக்காச்சோளத்தோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: கால்நடை மற்றும் கோழி தீவன தயாரிப்பில் மக்காச்சோளம் முக்கிய பங்காற்றுவதால் இதன் தேவை அதிகரித்து இதன் சாகுபடி பரப்பும் வேகமாக அதிகரித்து வருகின்றது. நமது நாட்டின் உணவு உற்பத்தியில் சிறுதானியங்களினுடைய பங்கு கடந்த 40 ஆண்டுகளில் சுமார் 30%லிருந்து 1961-65 30% இருந்தது. இது 2006 16.6% குறைந்துள்ளது. சிறுதானியங்களுடைய சாகுபடி பரப்பு சுமார் 45 மில்லியன் ஹெக்டேரிலிருந்து 29 மில்லியன் ஹெக்டேராக, அதாவது மொத்த உணவு பயிர் சாகுபடி பரப்பில் 39% பங்கிலிருந்து 24% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் சிறுதானியங்களினுடைய உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 520 கிலோ என்ற நிலையிலிருந்து 1176 கிலோவாக இரு மடங்குக்கு மேலாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 1970-71 19.8 லட்சம் ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்ட சிறுதானிய பயிர்களின் சாகுபடி பரப்பு 7.4 லட்சம் ஹெக்டேர் என்ற அளவில் குறைந்துள்ளது. இதை போலவே இதன் உற்பத்தியும் 15 லட்சம் டன்னிலிருந்து 7.3 லட்சம் டன்னாக குறைந்து உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 760 கிலோவிலிருந்து ஓரளவு உயர்ந்து தற்போது ஹெக்டேருக்கு 985 கிலோவாக உள்ளது. சிறுதானியங்களினுடைய சாகுபடி பரப்பு கடந்த 30 ஆண்டுகளில் 61.7% அளவுக்கு குறைந்திருந்தாலும் இதன் உற்பத்தியின் அளவு 49% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் சிறுதானியங்களினுடைய உற்பத்தி திறன் 32% அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த உற்பத்தி திறன் உயர்வுக்கு மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற பயிர்களில் தரமான உயர் விளைச்சல் ரகங்களையும் வீரிய ஒட்டு ரகங்களையும் உழவர்கள் சாகுபடி செய்து வருவது ஒரு முக்கிய காரணமாகும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கடந்த 30 ஆண்டுகள்ல சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பளவு எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொன்னாங்க. இன்னொன்னு வந்து தேவை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு வந்து விவசாய உற்பத்தி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

வணக்கம். 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அற்புத உலகம் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம ரொம்ப பயப்படுவாங்க. அது எந்த விஷயமா இருக்கும்? பாம்பை கண்டால் படையே நடுங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதாங்க. இப்ப நினைச்சு பாருங்களேன், ஒரு இடத்துக்கு திடீர்னு நம்ம ரொம்ப தூரம் நடந்து போறோம், பார்வை கொஞ்சம் மாறிடும். இந்த பூமியில சுமார் 14 கோடி ஆண்டுகளுக்கும் மேல வாழ்ந்து வரக்கூடிய உயிரினங்கள்ல பாம்புகளும் ஒன்னு. உலகம் ஃபுல்லாவே ஆயிரக்கணக்கான பாம்பு இனங்கள் உயிர் வாழுது. இந்தியாவில 300க்கும் மேற்பட்ட இனங்களும், தமிழகத்துல ஏறத்தாழ 100 வகை பாம்புகளும் பதிவாகி இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடர்ந்த காடுகள்ல இருந்து கடற்கரை பகுதிகள் வரைக்கும், வறண்ட புதர் காடுகள்ல இருந்து விவசாய நிலங்கள் வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு வாழிடங்களில் பாம்புகள் முக்கிய அங்கமா இருக்கு. அதுல ஒரு சில இனங்கள் மட்டுமே அதிக விஷத்தன்மை கொண்டதா இருக்கு. பெரும்பாலான பாம்புகள் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்துறதுல, இருந்தாலுமே அதை நம்ம பார்த்த உடனே அடிச்சு கொள்ற போக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பயத்தினால. பாம்புகளோட உடல் அமைப்பு மற்ற உயிரினங்கள்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டது. ரெண்டா பிரிஞ்ச நாக்கின் உதவியால காற்றுல இருக்கக்கூடிய மன துகள்களை உணர்ந்து சுற்றுப்புறத்தை அறிஞ்சு கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். நிலத்துல ஏற்படக்கூடிய அதிர்வுகளை உடலின் மூலமா உணருது. சில இனங்கள் வெப்பத்தை கண்டறியக்கூடிய திறனையும் கொண்டிருக்கு. இந்த அற்புதமான உணர்திறன்களே பாம்புகளை இயற்கையின் திறமையான வேட்டையாடிகளா மாத்திருக்கு. பாம்புகளை பத்தி பேசுறப்ப மக்களின் கவனம் விஷ பாம்புகளின் மீதுதான் போகுது. தமிழகத்துல நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் ஆகியவை முக்கிய விஷ பாம்புகளா கருதப்படுது. உண்மையாலுமே தமிழகத்துல காணக்கூடிய பெரும்பாலான பாம்புகள் விஷமற்றதாவே இருக்கு. சாரை பாம்பு, பச்சை பாம்பு, தண்ணீர் பாம்பு, கொம்பேரி மூக்கன், மலைப்பாம்பு போன்ற பல இனங்கள் மனிதர்களுக்கு ஆபத்தானது இல்லைங்க. இதை தொடர்ந்து பாம்புகள் மனிதர்களை தாக்கறதும் இல்லை. அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மளை ஏதாவது பண்ணிருவாங்களே அப்படின்றதுக்காக மட்டும் தாங்க கடிக்கும். இது மட்டுமா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். விவசாயத்துக்கும் அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நண்பனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். டாடா பை பை நேயர்களே.

0: இருக்கீங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். 7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே கௌரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க. அதுவும் நம்ம சேலம்லயே வந்து ரொம்ப ஸ்பெஷலா நிறைய பேருக்கு வந்து அவங்களோட திறமையை வந்து காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க, அதுல என்னென்ன சவால்கள் இருக்கு, அதை தாண்டி எப்படி தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்
0: மேம். உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
1: வணக்கம். என்னோட பேர் கௌரி. என்னோட கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. எங்க அம்மா கொஞ்சம் மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரெடி பண்ணி விடுவாங்க. அதில் பார்த்து என்னோட இன்ஸ்பிரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்து இப்போ 7 இயர் ஆகுது. நம்மளது எங்க இருக்குன்னா, ஆம்பூர்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் SSK மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஷாப்பு.
0: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னாவே வந்து நர்ஸ் படிக்கணும், டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது குறிப்பா நீங்க இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியஸ் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் மேம்?
1: என்ன ரீசன்னா, நம்மளுக்கு ஒரு அதனோட ஒரு ஆர்வம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எப்படி நம்மள நம்ம அழகா படுத்திக்கலாம், அடுத்தவங்க நம்ம எப்படி எவ்வளவு அழகு படுத்திக்கலாம் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இதை சூஸ் பண்ணி படிச்சதுதான்.
0: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஷியன் ஜேர்னில வந்து ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
1: இப்ப நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போறேன் அப்படின்னா, எனக்கு அந்த பியூட்டிஷியன் என்னன்னு கூட தெரியாது, மேக்கப்னும் என்னன்னு கூட தெரியாது. த்ரெட் பிடிக்கவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அது நம்மளுக்கு டீச் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா டீச் பண்ணி அந்த த்ரெட் புடிச்சு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் நம்மளை நம்பி வராங்க, அவங்க நம்ம கத்துக்கிட்டு ஒரு த்ரெட் எடுக்கிறேன்னா அதுல இருக்கிற ஹாப்பி வந்து சூப்பர் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அது எடுக்கும் போதும் சரி, நம்ம கத்துக்கிட்டும் போதும் சரி, ரொம்ப ஹாப்பியா இருந்தது.
0: சூப்பர் மேம். இப்ப அந்த கோர்ஸ் எவ்வளவு நாள் நீங்க படிச்சீங்க, அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க?
1: எவ்வளவு நாள் படிச்சா, நான் 1 மந்த் படிச்சேன். நான் இப்ப வரைக்குமே கிளாஸ் போய்கிட்டு தான் இருக்கேன். அப்பப்ப நம்மளுக்கு அப்டேட் பண்ணிக்கணும் இல்லையா, நம்ம அப்பப்ப வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து 1 மந்த் கிளாஸ் முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டாச்சு, பேபி அந்த மாதிரி எல்லாம் ஆனிச்சு, 2 இயர்ஸ் கேப் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஜாயின் பண்ணி மறுபடியும் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். அந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க மேம்?
1: என்ன மாதிரி விஷயம்னா, த்ரெட்டிங், ஃபேஷியல், பெடிக்யூர், மெடிக்யூர், அப்புறம் ஆஸ்பா, ஹேர் மசாஜ், பிரைடல் மேக்கப் எப்படி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டோம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கௌரி மேம் அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்தில் இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கௌரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னில

0: முடியாது.
1: ஓகே ஓகே மேம், முதல் அனுபவமே ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு மேம். அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணியிருக்கிறீங்க, இப்படிலாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஃபீட்பேக் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க மேம்?
0: மறக்க முடியாத ஃபீட்பேக்குங்களா? மறக்க முடியாத ஃபீட்பேக்னா நம்ம பண்ணுறதுனா அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளது இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இப்ப கூட நம்ம சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன, எல்லாரும் நம்ம ஸ்கின் டோன் ஏத்த மாதிரி ஒரு சிலர் மேக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க நல்லா பண்றீங்க, என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி சொல்லிருக்காங்க.
1: ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து நீங்க கடை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போ வந்துச்சு மேம்?
0: கடை வைக்கிற ஐடியா எப்போனா, நம்ம கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல பண்ணிட்டு இருப்போம், வீட்டுல ஒரு சேர் மட்டும் இருந்தா போதும், நம்ம த்ரெட்டிங் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா எப்படின்னா, ஒரு சிலர் பாக்குறோம் இல்லைங்களா, சரி ஒரு சில கடைக்கு போறோம், நம்மளும் இந்த மாதிரி வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தோணதுதான். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஆசை இருக்குதுங்க. அப்புறம் ஆசைப்பட்டு அப்புறம் இப்பதான் நம்ம கடை ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். இப்ப வந்து உங்களோட ஷாப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
0: இப்போ நம்ம ஷாப்ல த்ரெட்டிங்ல இருந்து வேக்சிங், ஃபேஷியல், மெடிக்யூர், ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. மேக்கப் முதற்கொண்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கௌரி மேம் அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி குடுறா.
2: ஓகேடா, இப்ப பாரு மச்சான் என்னோட திறமைய. மச்சான் இந்தாடா, நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன்.
1: டேய் என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குது.
2: மச்சான் உன்னை பாராட்ட எனக்கு தமிழ்ல வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனாலதான் தெலுங்குல இருந்து கடன் வாங்கி
3: எழுதுனேன். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா பின்றாப்பா.
4: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜஸ்

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவாக போனால் மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்டில் ஸ்பீடாக போனால் தானே சுகமாக இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேலே மோதிட்டு அதை பார்த்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவாக போ மெதுவாக போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலைப்பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலைப்பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கௌரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், 7 வருஷம் அப்படின்றத வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஒருத்தவங்க வந்து ஒரு துறையில இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். 7 வருஷமா நீங்க இந்த துறையில இருக்கிறதுக்கான ரீசன் என்ன மேம்?
4: நம்ம ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிடிச்ச பண்ணோம்னா அது நம்ம வேற எந்த இதுக்கும் போக மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபேஷன் பிடிச்சி நம்ம வந்ததுனால 7 வருஷம்னால இன்னும் 17 வருஷம்னாலும் நம்ம இந்த ஃபீல்டே இருக்கோங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை செஞ்சா நம்ம எந்த வேலைக்கும் போகணும்னு தோணாது இல்லைங்களா? அதனால
3: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க நிறைய இடத்துக்கு போய் மேக்கப் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும், அதிகாலையில மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு மேம்?
4: இப்போ நம்ம ஒரு பிரைடுக்கு முகூர்த்தத்துக்கு பண்றோம்னா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்துல ரீச் ஆயிருங்க. மிட் நைட்ல நம்ம குழந்தைங்க விட்டுட்டு போறதா இருந்தா ரொம்ப சிரமம்தான். பட் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்றதுனால ஓகேவா மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு வர முடியுது.
3: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இப்ப நிறைய சவால்கள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து 7 வருஷம் பயணிக்கிறதுக்கு என்ன ரீசன் மேம்?
4: நான் முதல் சொன்ன மாதிரியேதாங்க, நம்மளோட பேஷன் தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஆர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம மனசுக்காக.
3: ஓகே ஓகே சூப்பர் மேம். இப்போ கஸ்டமர் வந்து நிறைய பியூட்டிஷியன், நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கும் போது உங்ககிட்ட வரணும் அப்படின்றதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் வந்து உங்களை தேடி வரணும், வராங்க அப்படின்னா என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
4: நம்ம கிளைண்ட் நம்ம அட்டன் பண்றது எல்லாமே இங்க சாஃப்டா தான் இருக்கும். அது இல்லாம நம்மளுக்கு தொழில் ரீதியான அந்த தொழில் நேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழில் நேத்தியா நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம். எதுவுமே வந்துச்சு அப்படின்னு முகம் சொல்லிக்காம ஓகேங்க நீங்க என்ன சொன்னாலும் ஓகேங்க, ஓகே மேம் பண்ணிக்கலாங்க மேம் அந்த மாதிரிங்கிறதுனால அவங்களுக்கும் மேக்கப் ஓகே செட்டில்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுனால நம்ம வந்து தாராளமா வந்து நம்ம கிட்ட வராங்க.
3: சூப்பர் மேம். அதாவது மக்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மேக்கப் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கௌரி மேம் அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிப்பெரிய ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கௌரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ உங்களோட இந்த 7 இயர்ஸ் பயணத்துல வந்து நீங்க தொடர்ந்து இந்த ஃபீல்டிலே இருக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
2: கண்டிப்பா, யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா. நான் குழந்தைங்க வச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா, நான் வெளியே போகணும்னா என் பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும். அதனால வந்து அம்மா ஃபர்ஸ்ட், எதுனாலும் அம்மா பாத்துக்குவாங்க. நெக்ஸ்ட், நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்மளை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் தேவைங்க. கூட போயிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்மளுக்கு வெயிட் பண்ணி, நான் போறேன் நீ பாத்துட்டு வா அப்படின்னால சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் அங்கேயே வெயிட் பண்ணி, நீ பண்ணிட்டு வா நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி நம்மள பிக்கப் ஆகட்டும், டிராப் ஆகட்டும், அந்த விஷயத்துல நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாருங்க.
1: சூப்பர் சூப்பர். அதாவது ரெண்டு பேரும் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து மேம், இப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மேக்கப் ஃபீல்டு தாண்டி குடும்பம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். குழந்தைங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எப்படி நீங்க வந்து உங்களோட பேஷனையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
2: இந்த விஷயம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா அதையும் பிசினஸ்க்கு வந்துட்டோன்னு ஃபேமிலியும் விட முடியாது, ஃபேமிலி இருக்குன்ட்டு நம்மளால பிசினஸையும் விட முடியாது. ரெண்டுமே கொஞ்சம் பாத்துக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதுவும் பாத்துக்கணும், இதுவும் பாத்துக்கணுங்க.
1: ஓகே ஓகே மேம், ரெண்டுமே ரொம்பவே கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்ட்டு சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது கண்டிப்பா உங்க பசங்க இருப்பாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூடவே நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அடம் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துவீங்க?
2: அம்மா மேக்கப் போற சாமி, நீ அமைதியா இரு, நான் காலையில எல்லாம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகணுங்க. சொல்லலைன்னா உடனே அழுவச்சு வந்துடும். அதனால வந்து சொல்லி விட்டுட்டு போனா அதெல்லாம் சமத்தா இருந்துக்குவாங்க. ஓகேம்மா, நீ பாய் போயிட்டு வா, நீ பார்த்து பண்ணிட்டு வா, நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அவங்க ஆறுதல் சொல்லி அனுப்பிடுவாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம், ரொம்ப சப்போர்ட்டிவான குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கௌரி மேம் அவங்களோட பயணத்துல யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சான், உன்னதான் காதல் செஞ்சான். காதலித்த நாட்களை நீயும்

0: பறக்க வழி வரிகள் வெடிக்க
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே கௌரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல இருந்து அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். மேம், உங்களோட இந்த 7 வருஷ பயணத்துல இருந்து நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
3: ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஒரு கிளைண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது எப்படி சொல்றது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம ஒரு இடத்துல போனோம்னா எப்படி இருக்கணும், நம்ம கிட்ட கிளைண்ட் எத்தனை கேள்வி கேட்டாலும் நம்ம முகம் சுளிக்காம அந்த சிரிச்சு முகத்தோட எப்படி ஆன்சர் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேங்க.
2: சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்களா கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து உங்களோட பயணத்துல இருந்து நீங்க எவ்வளவு பேருக்கு மேக்கப் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு விஷயங்கள் பாத்திருப்பீங்க, அதுல உங்களுக்கு நீங்களே ஒரு அவார்டாவோ விருதாவோ கொடுத்துக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு நீங்க சொல்லுவீங்க?
3: கிளைண்ட் ஷார்ப்பா என்ன டைம் சொல்றாங்களோ ஷார்ப்பா அந்த டைமுக்கு நாங்க போயிருவேன். எத்தனை மணிக்குள்ள நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கணும்னு கேக்குறாங்களோ ஷார்ப்பா அந்த டைமுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். அந்த விஷயத்துல எனக்கு நான் கொஞ்சம் பெருமையா இருக்கு.
2: சூப்பர் சூப்பர் மேம், டைமிங் கரெக்டா கீப் அப் பண்ணுவீங்கன்னு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம்.
3: கண்டிப்பா, எத்தனை மிட் நைட்ல கூப்பிட்டாலும் சரி, எந்த டைம் கரெக்டா சொல்றாங்களோ அந்த டைம் நாங்க ரீச் ஆயிடுவேன். அவங்களுக்கு 1 hourல முடிச்சுக்கணும், 2 hourல முடிச்சுக்கணும்னா கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துருவேன் நீட்டா.
2: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் மேம், இப்போ வந்து பெண்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய கோல் இருக்கும். சில பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க, அது பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். பட் அவங்களுக்காக அது எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அதை தாண்டி எப்படி வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: ஆக்சுவலா நானும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் நானும் அப்படிதான் இருந்தேன். நம்மளுக்கு வெளியே போகணும்னு ஆசை இருக்கும், வேலைக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஆசை இருக்கும். நம்மள வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும், இல்ல மாமனார் மாமியா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்களாட்டும், இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எங்க வேலைக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம உள்ளே அடக்கி வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அதை கண்டிப்பா செய்யுங்க. நியாயத்தோட நேர்மையோட கண்டிப்பா செய்யுங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்மள கூட நம்ம கணவர் நின்னா போதும், வேற யாரையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க.
2: கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும் மேம். அடுத்தது உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்கும் மேம்?
3: என்னோட ஃபியூச்சர் பிளான், இன்னும் ஒரு 2-3 ஷோரூம் கடை எங்கேயாவது ஓபன் பண்ணணும், வெளியே அடுத்தடுத்து பிரான்ச் ஓபன் பண்ணணும் அப்படின்றத என்னோட அடுத்தடுத்த கனவுங்க.
2: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: என்ன மாதிரி நிறைய பியூட்டிஷியன் முடிச்சவங்களா இருக்கட்டும், மேக்கப் முடிச்சவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இப்ப எல்லாம் அடுத்தடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். வாங்க, இந்த இண்டஸ்ட்ரி நல்லாதான் இருக்கு, தைரியமா பண்ணலாம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாங்களே, அதுலயாம் பண்றீங்க, இதுலயாம் பண்றீங்க, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க காதல வாங்கிக்காதீங்க, தைரியமா நீங்க வாங்க, தைரியமா நீங்க பண்ணுங்க.
2: சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும் மேம். அடுத்தது இப்போ ரேடியோல பேசின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
3: எப்படி சொல்றீங்க, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், அது உங்க எஃப்எம் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஏன்னா நீங்க எத்தனை நாள் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, நான் வந்து பொண்ணு அனுபவம் எதுவும் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் இல்லைங்களா, அதனாலயே இப்போ இத பேசுறது எனக்கு அடுத்தடுத்து நான் எதுனாலும் ஓகே, நான் நல்லா பேசிடுவேன் அப்படின்ற எனக்கு ஒரு தைரியத்தை உங்க எஃப்எம் கொடுத்துருக்கீங்க.
2: ஓகே ஓகே மேம். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
3: Thank you so much.
2: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கௌரி மேம் அவங்களோட பயணத்தை ரொம்பவே அழகா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக எல்லாருமே தயாராகி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்ப நிலத்தடி நீர் குறையறதுக்கு முக்கிய காரணம் மழை குறைவா மனிதர்களோட அலட்சியமா அப்படின்றது தாங்க இன்னைக்கோட தலைப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா 9787701078 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாங்க. கண்டிப்பா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த தலைப்புல நீங்க என்ன விஷயங்கள்லாம் வந்து பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பொதுவா சொல்லணும் அப்படின்னா இதுக்கான முக்கிய காரணம் என்னவாதான் இருக்கும்? நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஆனா செயல்முறைக்கு கொண்டு வரமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியாதாங்க இருக்கு. இப்போ வந்து ஏரிகள் குளங்கள் அதே மாதிரி குட்டைகளை வந்து தூர்வாராம இருக்கிறது, அதோட ஆக்கிரமிச்சுக்கிறது, கட்டடம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து நீர்நிலைகளை அழிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம ஆழ்துளை கிணறுகளை போட்டு நிலத்தடி நீரை வந்துட்டு அதிகப்படியாக உறிஞ்சி எடுக்கிறது அப்படின்னும் இன்னொரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு நிறைய கிராமங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் வீடுகளாக ஆயிட்டுருக்கு. நம்மளே நிறைய பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அலுவலகங்கள் வீடுகள் இந்த இடங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மழைநீர் சேகரிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு சேமித்து வைக்கலாம். ஏன்னா மழைக்காலங்களில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரை நம்மளால் சேமிக்க முடியும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்தில் ஓரளவுக்கு நிலத்தடி நீர் அப்படின்றது கொஞ்சம் வற்றாமலே இருக்கும். இது முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். இது கட்டாயமாக வீடு கட்டும்போதே பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம்லாம் இருந்தது கூட நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. அதையும் கொஞ்சம் வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் வீடு கட்டும்போதே. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏரிகள் குளங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகப்படியான நீரை வந்து தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்திக்கிறது. அதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீர் ஆதாரம் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே அந்த நீர் இருந்தாலுமே அதில் வந்து அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள்னால நம்மளுக்கு அந்த நீர் வந்து பாதிக்கப்படுது, அதுவுமே நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஐடியா கொடுத்துட்டேன் என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நான் பேசிகிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்குது, வாங்க

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: சார் சார், இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பு இருக்கு, அதை எடுத்து போடாம ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
3: சார், நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, எறும்புல நல்லா ஏறுது.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது,

0: இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிலத்தடி நீர் குறையறதுக்கு முக்கிய காரணம் மழை குறைவா இல்லைன்னா மனிதர்களோட அலட்சியமா அப்படின்ற தலைப்பு தாங்க. இந்த தலைப்புல பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத கேட்டுடலாம். வணக்கம்.
6: 107.8
5: உங்களோட கருத்து இதுல என்னவா இருக்குங்கக்கா?
6: இன்னைக்கு ஒரு நல்ல கருத்து தந்திருக்கீங்க, பாராட்டு வாழ்த்துக்களும்.
5: நன்றி நன்றிக்கா.
6: நான் வந்துட்டு அலட்சிய போக்கு, மனிதருடைய அலட்சிய போக்குன்னு சொல்லுவாங்க.
5: எதனால அப்படி சொல்றீங்க?
6: நிறைய மரங்களை வைப்பாங்க.
5: சரிங்கக்கா.
6: திரும்ப மரக்கன்றுகள் வைத்தாலும் அதுக்கு வந்து தண்ணியை ஊற்றி பராமரிப்பு பண்றதே இல்ல. பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெட்டிடுறதுனால அந்த அரசு வந்து நம்ம நம்மளுடைய நாட்டின் வளங்கள்னு சொல்லலாம், சொத்துன்னு சொல்லலாம். அதனுடைய குளிர்ந்த காற்று மேல போய் தான் மேகத்தை உருவாக்கி மழை வருது நமக்கு.
5: கண்டிப்பாக்கா.
6: அதனால மரங்களை வெட்டிடுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த பாலுதீன் இதெல்லாம் நிறைய நம்ம பயன்படுத்துறோம். அதை எரிக்கிறோம், போட்டு எரிக்கும் பொழுது அந்த காற்று தீய காற்று போயிட்டு அது நச்சு காற்று அது வந்து போயிட்டு ஓசோன் எல்லாம் ஓட்டையை போயிட்டு ரொம்ப சூரியன் கடும் வெயில் தான் கொடுக்குதே தவிர மழை வராது. அடுத்து வந்து புகை, வாகன புகை, அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு கெடுதலான விஷயம். வாகன புகையும் எல்லாம் அதிகமா போறதுனால மேல மேகத்துக்கு எல்லாம் போறதுனால அதையும் வந்து மழையை பாதிக்குது. அப்புறம் வந்து விளை நிலங்களை விற்பனை நிலங்களா மாத்தி வித்துறாங்க. ஏன்னா இப்ப வந்து விவசாயம் பண்றதுக்கு யாருமே முன் வரதில்ல.
5: ஆமாங்கா.
6: படிச்சுட்டு நான் வந்து டாக்டரா போகணும், இன்ஜினியரா போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நான் வந்து நல்ல ஒரு விவசாயியா மாறணும், விவசாயம் செஞ்சு நல்ல மக்களுக்கு உணவு கொடுக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அதனால இது ஒரு காரணம். நம்ம விளை நிலங்களை பூரா வித்துட்டு வீடு வீடெல்லாம் அடுக்குமாடி வீடு கட்டுறதுனால அது நிலங்கள் இல்லாத போனா அது ஒரு வறண்ட நிலமா மாதிரி வீடா மாறுறதுனால அது ஒரு காரணம்னு சொல்லலாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நிறைய காரணம். இந்த ஏரி குளங்கள் இதெல்லாம் தூர் வாடுறது கிடையாது. அதை தூர் வாரி வச்சோம்னா நம்ம மழை வரும்பொழுது சேமிக்கலாம், தண்ணி சேமிக்கலாம்.
5: சரிங்கக்கா.
6: அதுவும் பண்றதில்ல. அதனால இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறதுனால மழை வளம் குறைஞ்சி போயிருக்குங்கம்மா. மரங்கள், முக்கியமா மரங்களை சொல்லலாம். இதெல்லாம் சொல்லலாங்கம்மா. நம்ம அந்த ஏதோ நிறைய ஒரு எப்படி சொல்றது, மனிதர்கள் வந்து நிறைய ரொம்ப இந்த நிலத்தடி நீர் எடுக்கிறாங்க, போர்வெல் போடுறாங்க. அது வந்துட்டு எப்படின்னா சுயநலம், நமக்கு மட்டும் தண்ணீர் இருந்தா போதுன்ற ஒரு சுயநலத்தில் தான் பண்றாங்களே தவிர எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி பிடிச்சி நல்லா மரங்கள்லாம் நிறைய வைக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்ற

0: ஒரு ஒற்றுமை இல்லைங்கம்மா.
1: சரி சரிங்கக்கா.
0: இவ்வளவு காரணங்கள் இருக்குங்கம்மா, மழை வராதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்கம்மா.
1: சரிங்கக்கா, நன்றி நன்றி அக்கா.
0: நன்றிங்கம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி நன்றி அக்கா.
0: நன்றிங்கம்மா.
2: நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: என்ன தலைப்பு நிலத்தடி நீர் குறையறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது மழை குறைவா இல்லனா மனிதர்களோட அலட்சியமா அப்படின்ற தலைப்புலதான் நம்ம நேயர்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறோம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்து இதுல என்னவா இருக்குங்க ஐயா?
4: மனிதர்களுடைய அலட்சிய போக்கு அப்படிங்கறதுதான் முக்கிய காரணம். ஏன்னா மழை அப்படிங்கறது நல்லா பெய்யுது, எல்லா இடங்களையும் மழை பெய்ய வேண்டிய அளவிற்கு மேலாகியும் பெய்யறது, அதை பாக்குறோம். ஆனா ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல பெய்யனாலும் அந்த பெய்யக்கூடிய மழைய சிறப்பா சேமிக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி அப்படிங்கறத சரிவர பராமரிக்காததான் ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கு இந்த மழை நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இல்லாத. ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா இது, மக்கள் ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்ட்டுன்னு. ஸோ கிடைக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது மிக கம்மியா குறைவாக கிடைச்சாலும் அதை சூப்பரா நம்ம கட்டமைப்பு வசதியோட சிறப்பா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா தன்னிகரற்ற ஒரு நிலை அப்படிங்கறத எட்ட முடியும். அதனால மனிதர்கள் கொஞ்சம் அலட்சிய போக்காக இருக்கிறாங்க. மழை நீர் சேகரிப்பு திட்டம் இதை சூப்பரா கட்டமைச்சு மழை நீரை எப்படி எப்படி எல்லாம் சேமிக்கணும் அப்படின்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா சேமிச்சோம் அப்படின்னா நிச்சயமா தன்னிகரற்ற ஒரு நிலை அப்படிங்கறது வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும்பா. அது அதை நோக்கிதான் நம்ம எல்லாருமே பயணிக்கணும் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க.
4: ஒரு தலைப்பா, வாழ்த்துக்கள்னா.
3: நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இப்போ வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மனிதர்களோட அலட்சியம்தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு மழை தண்ணீர் வருது, நம்ம வந்து அதை சேமிக்க முடியுதா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம செலவு பண்ணுறோம் அதிகமாக தண்ணீரை, ஆனால் அந்த அளவுக்கு சேமிக்கிறோமா, பாதுகாப்பு பண்ணுறோமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கைகள்லாம் என்ன மாதிரி எடுக்கலாம், இப்போ மழை வர்றப்பயே அந்த தண்ணியை எந்த மாதிரி வகையிலெல்லாம் வந்து சேமிக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இது வந்து தனிநபர் ஒருத்தர் யோசித்து செய்யக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கு நாட்டில் எல்லாத்துக்குமே அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வீடுகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிராமங்களில் ஏதாச்சும் அதுக்கு வழிவகைகள் பண்ணலாம். அதுக்கப்புறமா நகர்ப்புறங்களில் ஏதாவது ஒரு வழிவகை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதங்களை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். அடுத்ததாக உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நிலத்தடி நீர் குறையறதுக்கு முக்கிய காரணம் மழை குறைவா இல்லனா மனிதர்களோட அலட்சியமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்ட குறிநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா?
2: நல்லா இருக்குங்க, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நிலையத்துல நல்லா இருக்கோங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களோட கருத்து இதுல என்னவா இருக்கு?
2: நிலத்தடி நீர் குறையறதுக்கு முழு காரணம் என்னங்க அப்படின்னா, ஒன்னே மட்டும் சொல்ல முடியாது, ரெண்டு என்ன சொல்லணும், மழை குறைவு முதல் காரணம்ங்க.
1: சரிங்கய்யா,
2: அதை எடுத்து அந்த மழை பெய்யக்கூடிய காலத்துல அந்த நீர்களை அங்காங்க தடுத்து வச்சு அதை நிலத்துல கீழே இறங்குற மாதிரி வந்து ஒரு குட்டைகள் அணைகள் ஏரிகள் இந்த மாதிரி போட்டு வைக்காததுதான் மனிதர்களுடைய தப்பு. மழை நீர் கடலுக்கு நேரடியா போற மாதிரி சில இடத்துல இதை விட்டுறாங்க. அதை தடுத்து வச்ச உடனே கண்டிப்பா வந்து நிலத்தடி நீர் அதிகமாகுங்க. அதனால மழை குறைவு மட்டும் காரணம் அல்லவங்க, இந்த மனிதர்களுடைய தவறுகளும் இருக்குதுன்னு சொல்றேங்கம்மா.
1: சரி சரிங்கய்யா, நன்றி நன்றிங்கய்யா உங்களோட கருத்துக்கள் சொன்னதுக்கு. ஐயா வந்து நான் உன்னை மட்டும் எப்படிங்க சொல்கிறது, இது ரெண்டுமே தான் இதனுடைய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து பெய்யுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை மேகங்கள் அதே மாதிரி மலைகள்லேருந்து வரக்கூடிய நீர் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாக்கடைகளில் வந்து கலக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே உபயோகம் இல்லாமல் தான் வந்து அந்த நீருமே வந்து வேஸ்ட்டாக போகுது. நம்ம ஊர்லேயே சொல்லணும் அப்படின்னா கூட திருமணி முத்தாரில் வந்து நிறைய மழை நீர்கள் வந்து கலந்து அது வந்து சாக்கடை நீராக தான் வந்து போயிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு யூஸ் இல்லாமையே தான் ஆகுது. அந்த நீரையே நம்ம ஏதோ ஒரு வகையில் சேமித்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் விவசாயத்துக்கு போதுமான நீர் வந்து கிடைக்குங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் பாருங்க, மழையே இல்லை, தண்ணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மோட்ரு போட்டாலுமே தண்ணி ஒன்றும் அந்த அளவுக்கு வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விலைவாசி அதிகமாகறதுக்கான நிறைய காரணங்கள் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த வழிகளை எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா மழை நீரை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நம்ம வந்து சேமித்து தாங்க ஆகணும். அப்போ தான் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய விளைச்சல் வந்து நம்மளுக்கு கொடுத்து விலைவாசியும் வந்து குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிலத்தடி நீர் குறையறதுக்கு முக்கிய காரணம் மழை குறைவா மனிதர்களோட அலட்சியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் கூட அவங்களோட கருத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல இப்ப மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள் அதோட மண் மழை நீரை தக்க வச்சு அது வந்து மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துக்குள்ளார போக உதவியா இருக்கு. மலைகள் காடுகள் வந்து அழிக்கப்படுறப்ப என்னென்னலாம் நிகழுது அப்படின்னு சொல்லும் போது மழை நீர் வந்து வேகமா வெளியேறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று மண் அரிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீர் சேமிப்பு அப்படின்றது குறைஞ்சு போயிடும். இப்ப நிலத்தடி நீர் நிரம்புறதுக்கு உண்டான வாய்ப்பு பாதிக்கப்படலாம் அப்படின்றதும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்காக நம்மளாம் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முழுக்க முழுக்க நம்ம மழை நீரை சேமிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா அப்போதான் வந்து நிலத்தடி நீர் வந்து குறையாம அப்படியே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ கடந்த கொஞ்ச நாட்களாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்னங்க மழையே இல்லை, விவசாயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து சொல்லிட்டும் இருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அரிசிலாம் என்ன விலைக்கு விற்க போதோ தெரியல அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ வருஷத்துக்கு வருஷம் இந்த விலைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. குறைஞ்ச பாடு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதுக்கான காரணம் இது எல்லாமே தான் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை எப்படி சரி செய்யலாம், யாரெல்லாம் இதில் வந்து முன்னாடி நின்று இதை சரி செய்யலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளில் நிறைய பேர் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகள் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக மக்களாகிய உங்களோட கருத்துக்கள் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். நீங்கள் வந்து என்ன மாதிரி பேசுகிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது, உங்கள் கருத்துக்கள் மூலிமா மற்ற மக்கள் வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற நிறைய கருத்துக்களை நாங்களுமே வந்து சேகரிக்க விரும்புகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக பாட்டு வந்து இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்றனுக்கு உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லைனா கால் பண்ணி சொல்லலாங்க, இல்லைனா நார்மல் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். எனக்கு எந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு, இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நான் உங்கள் கூட பேசுகிறேன். டாடா பை பை நேயர்களே, இதோட பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. இன்றைக்கி முதல் விஷயமா என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா உணவு முறை தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறை என்ன அப்படின்னா, மஞ்சள் கலந்த பால் நம்ம தினமுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்று இந்த மஞ்சள் பால் தான். தினமும் எடுத்துக்கிறது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து தடுக்குது, அதே மாதிரி பக்கவாத அபாயங்கள்லேருந்தும் தடுக்குது. இரவில் நம்ம தூங்கும்போது இந்த ஒரு முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். மஞ்சள், அது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பால், பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூளையோட செயல்பாட்டையே மேம்படுத்துவோம். தினமும் இரவில் விதவிதுப்பான பாலில் மஞ்சள் கலந்து நம்ம குடிக்கிறது நம்மளுடைய மூளையோட செயல்பாட்டை பல மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா டைம்லேயுமே நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே தேவை, ஏன்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் கம்மியாக இருக்கும். அதனால தான் நிறைய டைம் காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். பெரியவங்களுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வர மாதிரியே காய்ச்சல் சளி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் காய்ச்சல் சளி இருமல் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சள் கலந்த பாலை தினமுமே எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி மஞ்சள் பால் குடிக்கிறது பெண்களோட அந்த மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ரத்த சர்க்கரை அளவு, மஞ்சள் கலந்த பாலை தினமும் குடிக்கும்போது ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து இருக்கும். அதே மாதிரி டைப் 2 நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் புற்றுநோய் போன்ற அபாயங்கள்லேருந்தும் அவங்கள வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி மஞ்சள் பால் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்ச ஒன்று, இது உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். அப்படி நம்ம கூட ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க மேம். வணக்கம் மேம். மேம், உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதோட முக்கியத்துவம் இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இது ரெண்டு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம், அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்க மேம்.
2: ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா. நம்மளோட உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எதை லட்சியமாக நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து செய்ய முடியும். ஒருத்தங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கிறது நல்லா வளர்த்துறதே லட்சியமாக இருக்கும் இல்லையா. ஒருத்தங்களுக்கு இவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறது லட்சியமாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு இன்னும் போஸ்டிங்ஸ் போகணும், இன்னும் ஸ்டேட்டஸ் ஆகணுங்கிறது லட்சியமாக இருக்கும். ஸோ இந்த லட்சியத்தெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னா நம்மளோட உடம்பு ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும், லட்சியம் நெக்ஸ்ட்டு தான். ஆனால் அந்த லட்சியத்தை பார்க்குற இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட உடம்பை பார்க்காம விட்டுறோம். குழந்தைங்கள பார்க்கணும்ன்ட்டு நம் செல்ஃபோனை உடம்பை பார்த்துக்கிறது இல்லை இல்லையா. ஸோ ஆம்பிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து கிரவுண்டடாக இருக்கணும். கிரவுண்டடாக என்னென்னா, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம உடம்புக்குன்ட்டு நம்மளோட மனசுக்குன்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட லட்சியத்தை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பல மணி நேரம் வந்து இருந்தாலும் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிற நேரம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நம்ம அடைய வேண்டிய இலக்குக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து செலவு பண்ணால் நமக்கு வந்து அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது உடற்பயிற்சிக்காகவும் ஒரு புக்கு படிக்கிறதுக்காகவும் நேரம் செலவிடும் போது அது நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மேம்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு. கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் பாடல்களை கேட்டுருங்க. நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் Top 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாடா சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலை பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு மன ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லைங்களா. இந்த நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே போதுங்க, ஐயோ என்னால் முடியலையே, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து போயிடுவோங்க. ஆனால் மனசில் ஏற்படுற இந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல நோய்களை ஏற்படுத்துதுங்க. ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், உடல் பருமன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மறைமுகமாக அது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு நிறைய முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குரல் கொடுத்துருக்கிறாருங்க. அது என்ன குரல் அப்படின்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. கவலை, கஷ்டம், துன்பம் இதெல்லாம் வரும்போது நாமளும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி கவலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டால் அந்த துன்பம் நம்மை வந்து பார்த்து இன்னும் வந்து பெருசாக சிரிக்கும், நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். ஆனால் இந்த கஷ்டம் வந்தால் வரட்டும், அதை எதிர்கொள்கிற தைரியம் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவலைக்கும் கலங்காமல் மனசை கலங்காமல் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து அதை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பவர் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையில் இப்போ ஏதாவது கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை நம்ம வந்து வர வச்சு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மன ஆரோக்கியத்துக்கு இந்த தைரியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப தைரியமாக நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே நம்மளை வந்து வருத்தப்பட வைக்காது, மன கஷ்டத்தை கொடுக்காது, மன குழப்பத்தை கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் Top 10 ஷோவில் இடம்பெறுங்க. ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல இந்த நேரத்துல நம்ம கூட வந்து இணைஞ்சு, அதாவது பழங்காலத்து உணவு முறைகள், அதே மாதிரி எந்த உணவுகள் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம், எந்த உணவுகள் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்க முடியாது, அதே மாதிரி வைத்திய முறைகள், வீட்டிலே குணப்படுத்திக்கக்கூடிய வைத்திய முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்பாங்க. அப்படி பனமரத்துப்பட்டியில இருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள்க்கா?
7: உணவு முறைகள் வந்து தாங்க சொல்றேன் இல்லைங்களா, சுகர் இருக்கக்கூடாதுன்னா காலையில ஆனா ராகி ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். இல்லைன்னா இந்த செவப்பு அரிசி கஞ்சி, அந்த என்ன அது என்ன சொல்லுவாங்களே, இன்னொரு அரிசியில அந்த இப்ப தனியா வந்திருக்குது இல்லைங்களா சுகருக்குன்னு, அந்த உண்டான அரிசி வாங்கி செஞ்சு சாப்பிட்டாலும் வராது. காய்கறிகள் சூப் வச்சு குடிக்கலாம், காய்கறிகள் சூப்பும் குடிக்கலாம், முருங்கத்தலை சூப்போட எல்லா கீரை சூப்புமே வைக்கலாம், காய்கறி சூப்பும் குடிச்சுக்கணும். அப்புறம் ஒரு சிலருக்கு ரொம்ப முடியாதுங்க, காலையிலனா கொஞ்சம் சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அது வேக வச்சு சாயங்காலத்திலயும் சாப்பிடலாம் இல்லைன்னா காலையிலயும் சாப்பிடலாம். எந்த சுண்டல் தானிய வகையா இருந்தாலுமே சாப்பிடுறது இன்னும் பெஸ்ட், வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது எந்தெந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம், அதுவும் சர்க்கரை நோய் குறிப்பாக வரக்கூடாதுன்னா என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. நன்றிங்க அக்கா. குறிப்பாக நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும், அதாவது ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு, சோளம், ராகி, திணை, குதிரைவாளி இந்த மாதிரி சிறுதானியங்களை அதிகமாக நம்ம வந்து உணவுகளை ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த பேர் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுமா, கம்பு, சோளம், ராகி, திணை அப்படின்லாம் குழந்தைங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இல்லைங்க. எல்லாமே வந்து இந்த உணவுகளே வந்து இன்றைக்கி யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வகைகள், துவரம் பருப்பு, பாசி பருப்பு, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை இதெல்லாம் அதிகமாக உணவுகளில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழங்கள், காய்கறிகள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம வந்து எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகளும் வந்து இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ச்சியாக ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகள், பாதாம் பருப்பு, அக்ரூட், ஆளி விதைகள் இந்த மாதிரி நம்ம வந்து உணவுகள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.
8: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. உணவு முறை பற்றி தாங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல. அதாவது ஒரு குறள் ஒன்று இருக்குங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு அதிகமானாலும் சரி குறைந்தாலும் சரி, வாதம் பித்தம் கபம் போன்ற விஷயங்கள்னால நம்ம உடம்புல நோய் வந்து வரலாம். இதை வந்து இந்த குறளில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து ஒரு அதிகாரமே இந்த உணவு பழக்கம் பற்றி இருக்குங்க. அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் நெடித்துயிர்க்குமாறு. அதாவது நாம் சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானமானதுக்கு அப்புறம் அடுத்த வேளை உணவு அளவோடு சாப்பிட்டா மருந்து அப்படின்னு தனியாக தேவையில்லை அப்படின்னாங்க இந்த குறள் வந்து சொல்லுது. அதாவது இன்றைக்கி கல்ச்சரில் நம்ம வந்து இப்போ ஒரு 9 மணிக்கு காலை உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் செரிமானத்துக்கான ஒரு நேரம் அப்படின்றது இருக்கும். ஆனால் இப்போ ஒரு நான்வெஜ்ஜை நம்ம வந்து ஒரு காலையில் 9 மணிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது முழுவதுமாக செரிமானமாகி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 மணி 2.5 மணி வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours வந்து எடுக்கும். ஸோ அந்த டைம் நம்ம விட்டுட்டு தான் சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் 9 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம உடம்பு வந்து சாப்பாடு கேட்குது, நம்மளாலையும் பசிலாம் தாங்க முடியாது. ஒரு 11 மணிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி போண்டா காஃபி டீ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கு முன்னாடியே 1 மணிக்கு லஞ்செலாம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி கூடாது அப்படின்னு தான் இந்த ஒரு குறள் வந்து சொல்லுதுங்க. அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் நெடிதுயர்க்கும் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடுகளில் அன்னைக்கு வந்து சிறுதானியங்கள் கம்பு தினை வரகு இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க, இயற்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ட உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மருந்தாக அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய உணவு முறை டோட்டலாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பழைய உணவு முறைக்கே வந்து போயிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியிலே பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றதுக்காக நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி திவாகர் டெக் குருல சொல்ல போறீங்க அப்படிங்கறத டெக் குரு நிகழ்ச்சி புதுசா கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, பொதுவாகவே டெக் குரு நிகழ்ச்சியில நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? நீங்க இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் போனை நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் போன் ட்ரிக்ஸும் டிப்ஸும் இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, இப்ப இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான புது புது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், நீங்க டே டு டே லைஃப்ல ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஆப்போட டாப் டு டேட் அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நாம எப்படி சேஃபா இருக்கணும், இந்த ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான விஷயமும், உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்டை எப்படி அழகா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயமும் நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட கேட்கலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இன்னைக்கு ஆரம்பத்துல திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையான சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் மக்கள் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட பெருசா பெரிய சாஃப்ட்வேர்லாம் எதுவும் இல்லை, ஆனா எனக்கு வீடியோ எடிட் பண்ணணும், சின்ன ஒரு எடிட் தான் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏஐ வெப்சைட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, pixlab.io அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். pixlab.io அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு ஏஐ வீடியோ எடிட்டிங் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே அங்கே பார்த்தீங்கன்னா கீழே லான்ச் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் ஒரு சாஃப்ட்வேரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் வச்சு வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அங்கே உங்களால் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ என்ன சைஸில் இருக்கணும், எவ்வளோ செகண்டில் இருக்கணும், எத்தனை ஷார்ட் அதில் இருக்கணும், ஆடியோ இருக்கணுமா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முதல் கொண்டு உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது கஸ்டம் ஆடியோ இருக்குது இல்லை நெகட்டிவ் ப்ராம்ப்ட் இருக்குன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி நீங்கள் இதில் டைம் லைனில் ஒர்க் பண்ணிக்க முடியும். இதில் உங்களால் ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும், ட்ரிம் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் ஆகும். வீடியோ எடிட்டிங் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த ஒரு வெப்சைட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எடிட் பண்ணுற வீடியோவில் உங்களால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். இந்த ஒரு வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, pixlab.io அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டோட பெயர். pixlab.io வீடியோ எடிட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், ஈஸியாக நீங்கள் வந்து அந்த வெப்சைட்குள்ளேயே போய்க்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னோட உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இத பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்றாரு. தன் கையில இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: ஒரு செமையான பாட்டுக்கு அப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி. இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விஷயம் இப்போ தான் கேட்டிருக்கீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. மக்களே எல்லாத்த பற்றியுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டும் கேட்டுங்க. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய பேரோட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத கரெக்ட் கரெக்டாக முடிவு பண்ண முடியும். அதனால் கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, இல்லை கால் பண்ணி கூட சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. அந்த விஷயமும் டெக்குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது இல்லை புரியல அப்படிங்கிற கருத்துக்களை கூட நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கேட்ஜெட்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஜென்சிஸ் மத்தியில் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட். நம்ம என்ன தான் வந்து TWS, ப்ளூடூத் நெக் பேண்டு, ப்ளூடூத் இயர்பட்ஸ்னு இந்த மாதிரி பல வகையாக போனாலும், இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி விரும்புகிறாங்க ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயல்டு ஹெட்ஃபோனை தான் விரும்புகிறாங்க. இப்படி இருக்கிறப்ப வயல்டு ஹெட்ஃபோனில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா, எப்பயுமே ஓஜியாக இருக்கக்கூடிய போட் பேஸ் ஹெட்ஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்ஃபோன் தான் நான் வந்து சொல்லுவேன். சூப்பரான ஒரு ஹெட்ஃபோன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு இந்த போட் ஹெட்ஃபோனோட டிசைனும் அதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. வயர்ஸுமே வந்து டக்குன்னு வந்து அந்து போகாமல் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியில் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்பட்ஸ் இருக்குல்ல அந்த காதுக்குள்ளே போடக்கூடிய பகுதி பின்பகுதியில் வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால அது டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபிள் வந்து எந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேங்கிள் ஃப்ரீ கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே ஹெட்ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சுருட்டி பேக்கெட்டில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போலாம் வந்து சிக்கு போட்டுக்கும். அந்த சிக்கை வந்து அதுலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து அவ்வளோ கடுப்பாகும். ஆனால் இந்த கேபிள் வந்து அந்தளவுக்கு சிக்கு போடாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி குடுறா.
2: ஓகேடா, இப்ப பாரு மச்சான் என்னோட திறமைய. மச்சான் இந்தாடா, நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன்.
1: டேய், என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குதே.
2: மச்சான், உன்னை பாராட்ட எனக்கு தமிழ்ல வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனாலதான் தெலுங்குல இருந்து கடன் வாங்கி எழுதுனேன்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா, இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாம, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா, அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கோகுல்? இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, நிறையா பார்க்க முடியுது நம்மளால். அப்படி இருக்கிறப்ப ஸ்கேமர்ஸும் கண்டிப்பாக இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸ்கேமர்ஸ் என்ன மாதிரியான ஏஐ டெக்னிக்கை பயன்படுத்தி, ட்ரிக்கை பயன்படுத்தி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க, அதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது?
1: ஸோ ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு நம்மளோட வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஃபேமிலி சர்க்கிளில் இருக்க ஒரு வாய்ஸ் எடுத்து அதை வந்து க்ளோன் பண்ணி அவங்க பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வாட்ஸ்அப்பில் அவங்களோட வாய்ஸ் நோட் அனுப்புகிற மாதிரி, தென் வந்து அவங்களோட டிபி காமனாக வச்சுருக்கிறது பப்ளிக்கில் வச்சுருக்க டிபிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேம்ஸஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, நான் அந்த இடத்துல இருக்கேன், உங்களுக்கு வித்தின் நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்து அமௌண்ட் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ரீசன் பேசி ஸ்கேம்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ டெக்னாலஜிஸ் ஒவ்வொரு சைடு வளர்ந்தாலும் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேமர்ஸும் டெக்னிக்ஸை எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க.
0: சூப்பராக சொன்னீங்க குக்குல். நானும் நிறையா ஸ்கேம்ஸ் வந்து இந்த வாய்ஸ் க்ளோனிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட பெற்றோர்கள் மாதிரியோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரியோ அவங்க நம்பர்லேருந்து அவங்களே மாதிரியே பேசி நிறையா ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நாமளே வந்து கவனமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது, டக்குன்னு எனக்கு காசு போட்டுவிடுங்க, அந்த நம்பர்லேருந்தே கால் வந்தாலும் டக்குன்னு காசு போட்டுவிடுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கால் வரப்போ நீங்களே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு பாருங்கள், இவங்க இப்படி பேசுவாங்களா, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இவங்க இந்த மாதிரிலாம் காசு கேட்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு மூணு டைம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கேம்லையுமே மாட்டாமல் இருந்துக்கலாம். இந்த வாய்ஸ் க்ளோனிங் அப்படிங்கிறத நம்மளோட வாய்ஸை எடுத்து, நம்மளோட வாய்ஸ் டேட்டாவை எடுத்து அதை ஏஐயில் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம் தான் அது. இதை வந்து நிறைய பேர் தவறான வழிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கேம் தெரிய வந்தால் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்டாக இருக்கக்கூடிய கோகுல் கிருஷ்ணா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக்குரு நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டுவாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். திவாகர் என்னுடன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அர்ணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வாரத்தோட முதல் நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை வந்தாலே லைட்டா நல்லா தான் வந்திருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த ஒரு நாள் இனிய நாளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம லைஃப்ல எல்லாருமே ஏதாவது ஒரு சாதனையை வந்து பண்ணிருப்போம். அது மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நமக்கு அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து தெரியும். வாவ், சூப்பர் அப்படின்ற மாதிரி நிறைய சாதனைகளை நம்ம கிரியேட் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அது எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனைனா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்துருக்கு. ஸோ உங்களோட சாதனைகள்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்றைக்கும் எக்கச்சக்கமாக நான் வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்த ஆடி மாதம் வந்தாலே வந்துட்டு அம்மன் கோவில்கள்லாம் வந்து செம்ம ஃபேமஸாக வந்திருக்கும். நிறைய திருவிழாக்கள்லாம் வந்து நடத்துவாங்க. அதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது. எதுனால இல்லை, ஒரு வீட்டில் ஒரு கடவுளை வந்து கும்பிட்டுருக்காங்க, அதனாலேயே அவங்க செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. ஒரு வீட்டில் நார்மலாக சாமியெலாம் கும்பிட்றது வழக்கம் தானப்பா, இதில் என்னப்பா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்கே என்ன அப்படின்னா, கடலூரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஆடி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு நாள் வந்து எப்பயும் போல் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து எதிர்பாராத விதமாக அவங்க வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்து வந்திருக்கு. அந்த பாம்புக்கு அவங்க கற்பூரம் சூடெல்லாம் ஏற்றி கடவுள் ரேஞ்சுக்கு வந்து வழிபட்டுருக்காங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். நம்ம அப்படியே நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா 5 திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல 5 கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த 5 கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து 5 கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இருந்தாலும் இத்தனை பேரா என்னப்பா நீங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து சமவேச பொருளா இருக்கே. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் செம்மையான ஒரு விஷயத்த அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு, அதனாலே அவர் செம்ம ட்ரெண்டிங்ல வந்துட்டாரு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொதுமக்கள் கிட்ட இருந்து ஃபோன்லாம் திருடிட்டு போயிருப்பாங்கள்ல, ஸோ அப்படி திருடப்பட்ட ஃபோன்ஸை திருப்பி வந்து மீட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. அந்த ஃபோன் எத்தனை ஃபோன் தெரியுமா? கிட்டத்தட்ட 580 செல்ஃபோன்கள். அந்த எல்லா மொபைல்ஸோட அந்த ஒர்த் இருக்கும்ல எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே அந்த ஃபோன்ஸோட ஒர்த்தான். ஸோ அந்த ஃபோனோட ஒர்த் எல்லா அந்த ஃபோன் எல்லாமே வந்து திருப்பி அந்த பொதுமக்கள்லாம் தொலைச்சாங்கல்ல அவங்கக்கிட்டே திருப்பி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம பேச பொருளாக போயிட்டுருக்கு. நிஜமாலுமே வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே, பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு கண்டுபிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டாங்கல்ல, நிஜமாலுமே சூப்பரான ஒரு விஷயமா வந்து இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனைனா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்துட்டு ஒரு சில சாதனைகளை வந்து பண்ணியிருப்போம். மற்றவங்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கலாம். இல்லை யாராவது பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக வந்து பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றத எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே கேட்க பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்னை பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி கொடுறா.
2: ஓகேடா, இப்போ பாரு மச்சான் என்னோட திறமையை. மச்சான் இந்தாடா, நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதியிருக்கேன்.
1: டேய் என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குது.
2: மச்சான் உன்னை பாராட்ட எனக்கு தமிழில் வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனால தான் தெலுங்குலேருந்து கடன் வாங்கி எழுதுனேன்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலைப்பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலைப்பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%தான். அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எத்தனை உறவுகள்லாம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவு இந்த அப்பா அம்மாவை தாண்டி ஒரு உறவு அப்படின்னா தாய் மாமன் உறவு வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பந்தம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாய் மாமன் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து பிடிச்சமான ஒரு உறவுங்க. தாய் மாமனை பிடிக்காதவங்க யார் தான் இருப்பாங்க சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி கூட தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த ஒரு தாய் மாமனை பற்றி தான் எல்லோரும் பயங்கரமாக பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ யார் அவர், அப்படி என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போது தாய் மாமெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சீரி செய்வாங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீரிலாம் வந்து பயங்கரமாக வந்து செய்வாங்க. தாய் மாமா சீரி அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ மதுரையில் ஒரு தாய் மாமன் வந்து ஒரு சீரை வந்து கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். அது வந்து வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அதுதான் பேசு பொருளாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வந்து வச்சுருந்தாங்க. அப்போது அந்த பொண்ணோட தாய் மாமன் 500 வகையான சீர் வரிசைகள்லாம் கொண்டு வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி பொண்ணை வந்து பல்லக்கில் ஏற்றிட்டு அப்படியே கொண்டு சுற்றிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம் பேசு பொருளாக போயிட்டுருக்கு. யார் இப்போ அவர் 500 வகை சீரா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் இப்போ பொண்ணை பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊரே அசந்து பார்த்துச்சுங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வா சூப்பர் இல்லை இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம பேச பொருளாக போயிட்டுருக்கு. அந்த தாய் மாமா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளைகளை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த குடும்பம் அப்படின்றது பயங்கரமாக மென்மேலும் உயரும். ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை நீங்கள் ரொம்பவே நல்லா வந்து பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தார். நிஜமாலுமே அவர் சொன்னது உண்மை தானே? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கேன். நான் ஏன் இன்றைக்கி இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் பின்னாடி இதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களோட லைஃப்ல நீங்க பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க எங்கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சு அவங்க பண்ண ஒரு சாதனையை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ யாரு என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்
2: வணக்கம்.
6: அதை பத்தி ருக்மணியம்மா பேசுறேன்.
2: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க?
6: எப்படி, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். ஓகே ஓகே. இப்போ உங்க லைஃப்ல நீங்க பண்ண ஒரு சாதனைனா எதை சொல்வீங்க நீங்க?
6: எட்டு மணி வரைக்கும் தண்ணி எடுக்க போகணும். அப்ப எல்லாம் ஊர்ல பைப்பு கிடையாது, தண்ணி தலையில சுமந்துட்டு தான் வரணும். அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு அந்த சாட்டர்ட் வந்து 10 டைம்ஸ் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அதை எழுதுனா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 10 தடவை எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதை எழுத்து எழுதலான்னு வச்சா சாப்பிட்டு தான் உட்காந்து எழுத ஆரம்பிப்போம். எழுதலான்னு ஆரம்பிச்சா தூக்கம் கொட்டிடும். சாட்டாண்டு அதான் சாட்டாண்டு திருக்கி திருக்கி வந்துடும். எழுதவே முடியாது. எழுந்தாலும் கஷ்டப்பட்டு எழுதிடுவோம். எழுதிட்டான் டைம்ஸ் எழுதுனா தான் நாளைக்கு கொண்டுட்டு போக முடியும். அந்த மாதிரி எல்லாம் எழுதி எழுதி பண்ணுவோம். அப்போ டெய்லரிங் கத்துட்டதுனால துணிகளையும்
2: வாங்கிப்பேன்.
6: தீபாவளிக்கு சமயத்துல நல்ல பெரிய டெய்லருங்க லேட் ஆகி போச்சு, என்னால தைக்க முடியாதுன்னு சில டெய்லருங்க சொல்லிடுவாங்க. தைக்க முடியாது டைம் இல்லைன்னு சொல்லி கொண்டு திருப்பி வர்றத திருப்பி வர்றத நான் பிளவுஸ் எல்லாம் நான் தைச்சிருவேன். வாங்கி நான் வாங்கி தைச்சிட்டு இருப்பேன். அப்போ நான் காலையில எனக்கு துணி தைக்க ஒரு பிளவுஸ்க்கு 1 மணி நேரம் ஆகும். கண்டிப்பா 1 மணி நேரம் ஆகும், ஏன்னா அப்பதான் கத்திருக்கிறேன். அப்புறமேட்டு ஒரு நாள்னா ஒரு நாள்ல அந்த டைம்னா ஒரு ஒரு நாளுக்கு 15 பிளவுஸ் தைச்சேன்.
2: 15?
6: ஆமா,
2: 15 பிளவுஸ்
6: தைச்சு கொடுத்தேன். அப்புறம் ஏன்னா மறுநாள் தீபாவளி, அதனால சரி நான் மத்தவங்கள்ட்ட வேண்டான்னு சொல்ற துணிய கூட என்கிட்ட கொண்டாந்தாங்க. நான் எல்லாம் தைச்சு கொடுக்கலாம், புது துணியா போட்டுக்கலாம், போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நான் தைச்ச 15 துணி தைச்சு கொடுத்தேன்.
2: ஒரே நாள்ல?
6: ஒரே நாள்.
2: சூப்பர் சூப்பர்.
6: அதெல்லாம் ஒரு சாதனை தான்.
2: சூப்பர், கண்டிப்பா கண்டிப்பா.
6: ஆமா,
2: நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர்.
6: ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தீனி கிழங்கு குச்சி கிழங்கு இல்லாட்டி ஏதாவது மிக்சரு டீ இந்த மாதிரி எல்லாம் எங்க அம்மா போட்டு தருவாங்க. நாங்க குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே தெரிச்சிட்டு இருப்போம்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க வாழ்க்கையில அவங்களோட சாதனை அப்படின்றத என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும் தீபாவளி டைம்ல டெய்லருக்குலாம் வந்துட்டு நிக்க நேரம் இருக்காது, படுக்க கூட நேரம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தீபாவளி டைமில் இப்போது யாராலும் மற்ற பெரிய டெய்லர்ஸ் தைக்க முடியாத துணிலாம் வந்து நம்ம ருக்மணி அம்மா கிட்ட வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அப்படி தரும்போது அவங்க வந்து கண் விழிச்சு ராப்பாக்கெல்லாம் 15 ட்ரெஸ்ஸை வந்து தைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட சாதனையாக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஏன் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்றத நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட லைஃப்பில் அவர் பண்ண ஒரு சாதனையை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். நினைத்தல இருக்கும் என்னுடைய சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா. எந்த குறைபாடும் இல்லை. பார்த்தோம்னாக்கா சாதனைகள் நிறைய இருக்கு. அதாவது சின்ன போதுல ரோட்ல ஒரு ஒத்தக்கால் போட்டு கடந்தது, அதை எடுத்து ஒரு கடையில கொடுத்துட்டு கூட வந்தப்ப அப்பா கிட்ட சொன்னாப்பால, ஐயா இது மாதிரி இது மாதிரி அண்ணா அப்படின்னு. உடனே கடை அப்பா வந்தாரு, கடைக்காரர் கேட்டாரு, யார் வந்து கேட்கறோம், முழு விவரம் எனக்கு வேணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டுக்காரு, கேட்க என்ன கூப்பிட்டு அந்த பொருள் வாட்டி நீட்ட காவலையில போனாரு. காவலையில செப்ப விவரம் சொன்னாரு, உனக்கு யார் சொல்லி கொடுத்தது, அப்பா கீழே இருந்தா கோயில் உண்டியில கொடுப்பாரு, நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு. அருமையான வளர்ப்பு அப்படின்னு சொல்லி 6 மாசம் டைம், யார் வந்து கேட்கிறாங்களோ உங்களை கூப்பிட்டு உங்க எதிர்க்க உங்க கொடுத்துக்கலாம், அப்படி யாரும் வரலனாக்கா நான் உங்க வீட்டுக்கு வருவோம் சொல்லி 6 மாசம் பொறுத்து அப்பாவை கூப்பிட்டு அந்த பொருள் அப்பா கையிலும் கொடுத்தாரு. இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்பா வந்து அம்மா கிடையாது, அம்மா அடி சொத்து அப்பாவுக்கு வந்து 40 லட்சம் ரூபாய் வந்தது. என்னுடைய துணைதாரியே கிடையாது, அந்த சொத்து எனக்கு தேவையான கையெழுத்து போயிட்டாரு. 3 வருஷத்துக்கு அப்புறமேடு அதே சொத்து எனக்கு வந்தது, 1,25,00,000 ரூபாய். நான் சொன்னேன், அப்பாவான சொன்ன சொத்து எனக்கு தேவை கிடையாது சொல்லி நான் கையெழுத்து போட்டேன். அதை பார்த்து காத்தவங்க அவ்வளவு அருமையானவங்க பயணம் சொல்லி அந்த சொத்தே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன அந்த சொத்து வந்தவுடனே நான் மாறலாம், இல்ல என் கூட இருக்கிறவங்க சேராதவங்க சேரலாம், எல்லாரும் மாறேன். இந்த விஷயம் என்னுடைய துணைவாருக்கு தெரியாது. அது ஒரு சாதனை. ஒரு அருமையான தகவல் சொல்லலாமா?
0: சொல்லுங்கண்ணா.
1: இப்ப பாத்தீங்கன்னாக்க எல்லாமே அபார்ட்மெண்ட் தான். அபார்ட்மெண்ட்ல பாத்தோம்னா ஜன்னலே கிடையாது, எல்லாம் கண்ணாடி. கேட்டாக்கா ஏசி தான் வெளியில போயிடும் அப்படின்னு. அதுக்கு தீய இணைப்பு துறை சொல்லி இருக்காங்க, நீங்க அது மாதிரி வீடா இருந்ததுனாக்கா நீங்க ஏதாவது மின் கசிவோ ஏதோ பயிர் ஏற்பட்டாக்கா உடனே டவுல் எடுத்து ஈர துணியில வெட்டிட்டு நீங்க மூக்குல வச்சுட்டு முகத்துல வச்சுட்டு நீட்டா வெளியில வந்தீங்கனாக்கா உங்களுக்கு மூச்சு திணறாது, நீங்க தப்பிக்கலாம். இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரரும் இத 4 பேருக்கு பகிர்ந்துகிட்டாக்கா அவங்களுக்கு ஒரு உயிர் பார்த்தா மாதிரி நமக்கு இருக்கும். என்னுடைய கருத்து, நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றிண்ணா. சென்னையிலேருந்து தாமோதரன் நான் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் லைஃப்பில் அவர் பண்ண சாதனைகளை ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் கேட்கும் போது நீதியா நேர்மையா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இப்போது ஆடியில் ஒரு துணி வாங்கினா இன்னொரு துணி வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற மாதிரி கூடவே வந்துட்டு நம்ம கூட ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் வந்து கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாம இன்னும்

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான நேரம் வந்தாச்சு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நானும் எத்தனையோ சாதனையை கேள்விப்பட்டிருக்கேன், சாதனை பண்ணலான்னு கூட ட்ரைலாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவும் பண்ணதில்ல. ஆனா இப்படி ஒரு சாதனையை நான் கேள்விப்பட்டதே வந்து கிடையாது. சோ என்ன ஏது அப்படினு சொல்லிட்டு நாம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன அப்படினா, உலகத்திலே மிக நீளமான கூந்தலை வச்சிருக்கிற ஒரு பெண் வந்து இப்போ வந்து கின்னஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண்ணோட கூந்தலோட நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 8 அடி 10 இன்ச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிஜமாலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனையாக வந்து கருதி இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உத்தரகாண்டை சேர்ந்த ரேணு தரியால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த சாதனைக்கு சொந்தக்காரங்க. எப்படி தான் வந்து கூந்தலை அவ்வளோ மெயின்டைன் பண்ணாங்கன்னே வந்து தெரில. இப்போ இருக்கிற பாய்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும், அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த முடி கொட்டுறது. பாய்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படிங்க இவ்வளோ பெரிய கூந்தலை வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கரமாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த ரகசியங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் எங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-70107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, உங்களோட சாதனையை கேட்க நான் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் வந்து நினைஞ்சிருக்கிறாரு. ஸோ யார் அவரு, அவரோட லைஃப்பில் அவர் பண்ண மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். சோனா பெண்மணி இணைய தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் நாம் நிலையத்தில் இருக்கிற அனைவருக்கும் நம்ம நேயர்களுக்கும் வணக்கத்துல. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஆண்டவன்.
5: ஓகே, ஆண்டவன் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர்ண்ணா. உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரு சாதனை என்னன்னா?
6: என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண, என்னுடைய வாழ்க்கைங்கிறத விட எனக்கு சோனா பண்பலை சேர்ந்த சாதனைன்னு தான் நான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுங்களா?
5: என்ன,
6: எத்தனையோ பண்பலையில பேசியிருக்கிறேன், ஆனா அது இல்லாத ஒரு புத்துணர்வு சோனா பண்பலையில பேசியது மட்டும் வருதுங்கிறது எனக்கு நல்ல தெரியும்.
5: நன்றி, நன்றிண்ணா.
6: காரணம், எத்தனையோ பரிசு அதுதான் அதுல வாங்கினாலும் அவங்க எல்லாம் அதுக்காக மற்றவர்களை குறை சொல்றேன்னு நினைச்சுக்கானே வீட்டுக்கு ஒரு கணக்கு அஞ்சோ விடாம போட்டு படாத மாடு ஓட்டு இருந்துக்கிட்டு. ஆனா சோனா பொன்பலையில் மட்டும் போட்டு எப்படி சொல்லி கொடுத்துறீங்க, அதுல ஒரு சந்தோஷம். இதுல ஒரு சாதனையில் என்ன சொல்றேன்னா, அதே சிவார் என்ன தானே மியூசிக் போடுறாரு பாடல்களுக்கு, தனி தனி
5: பாடல்களுக்கு. அவரோட பாடல்கள் அவரு போடுவாரு.
6: மற்றவங்களுக்கு சினிமா பாடலே இல்லாம அருமையான காதல் பாடல்கள் தத்துவ பாடல்கள் எல்லாம் பாடி அதுக்கு தகுந்த
5: அவர் போடுவார்.
6: அவர் பார்த்து அவரு வித்தியாசமா இது வந்தாரு. அந்த வித்தியாசமான பாணி எனக்கு பிடிச்சு, அது பாடல்கள் இல்ல ஐயோ அது எப்படி சொல்றேன்னு எனக்கு சொல்லி.
5: ஓகே, நன்றிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.

0: பெரிய ஒரு சாதனையா இருக்குது. வாழ்க வளர்க சோழன் மேலும் மேலும் நல்ல நல்ல பாடல்களை கொடுங்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அது அது என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு சோழன் பண்றேன்.
1: நன்றி போதுங்களா? நன்றிண்ணா நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து யாதவன் அவரோட அந்த சூப்பரான அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கேக் அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சோ நம்ம திருப்பூர் என்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோன எஃப்எம்ஓட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி குடுறா.
2: ஓகேடா இப்ப பாரு மச்சான் என்னோட திறமைய. மச்சான் இந்தாடா நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன்.
1: டேய் என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குது.
2: மச்சான் உன்னை பாராட்ட எனக்கு தமிழ்ல வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனாலதான் தெலுங்குல இருந்து கடன் வாங்கி எழுதினேன்.
3: நோட் பண்ணுங்கப்பா.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கிளைகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, நமக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ இப்போது அவர் அவங்களோட சாதனையை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யார் அவங்க, அவங்க அப்படி என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: இனிமையான மாலை வணக்கம்.
2: இனிமையான மாலை வணக்கம்.
5: 107.8 நம் சோனா வானொலிக்கு மாலை வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலை செல்வீங்க குரு.
2: மாலை வணக்கம் கலை செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
5: அருமையா அருமையா, செம செம்மையா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன்க்கா. உங்க லைஃப்ல நீங்க பண்ண ஒரு பெரிய சாதனை என்ன, நீங்க எதை சொல்வீங்க?
5: ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க, ஒரு சின்ன குழந்தை, வயது முதியோர் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஒருத்தர் வந்து புகை பிடிச்சு பிடிச்சிட்டு புகை விட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப வந்துட்டு யாருமே எதுவுமே சொல்லல, அவரை எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போயிட்டு, ஏங்க இப்படி வந்து பொது இடத்துல வந்து இப்படி புகை பிடிக்கிறீங்க, புகை பிடிக்கிறது உங்களுக்கும் கெடுதல், மத்த அந்த காற்றை சுவாசிக்கிற எங்களுக்கும் ரொம்ப கெடுதல், இது இது மாதிரி எல்லாம் பொது இடங்கள்ல பண்ணாதுங்க அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் சொன்னேன் அவருக்கிட்ட. அவர் எதுவுமே சொல்லல, என்னை பார்த்துட்டு அப்படி ஒரு பார்வை மறைச்சு பார்த்துட்டு அவர் பேசிட்டு பேசாம இருந்தாரு. அப்புறமா பார்த்தா கொஞ்ச நாள் ஆயிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, புகை பிடிச்சிட்டு ஒரு வைக்கப்போர் கிட்ட போடும்போது அது தீ பிடிச்சிருச்சு, தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அப்புறமா நஷ்ட ஈடு கட்டினாரு, அதுக்கு நஷ்டம் கட்டினாரு. எல்லாம் உட்கார வச்சு அவரை பேசி நஷ்ட ஈடு உள்ள கொடுக்கணும்னு வாங்கினாங்க. அப்பதான் ஒரு நாள் அப்புறம் என்கிட்ட அவர, நான் வந்து பேருந்து நிறுத்தத்துக்கு போகும்பொழுது அவர் சொன்னாரு, அம்மா அம்மா நான் உங்க பேச கேட்கல, அன்னைக்கு திருப்பும் புகை பிடிச்சு நான் இப்படி போட்டு இந்த மாதிரி ஆயி போச்சு, நஷ்ட ஈடு கட்டுனேன், அதனால எனக்கும் கெடுதல் மத்தவங்களுக்கும் கெடுதல்னு அப்பதான் உணர்ந்தேன் நானு, இதை விட்டுருணும்ட்டு நான் இப்ப விட்டுட்டேம்மா, புகை பிடிக்கிறது இல்லைங்கம்மா அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, நீங்க உங்களுக்கு என்ன என்ன ஒரு சகோதரரை நான் உங்களை நினைக்கிறேங்க, நீங்க எனக்கு ஒரு சகோதரருங்க, இன்னையில இருந்து எனக்கு நீங்க ஒரு சகோதரருங்க, நீங்க நீங்க செய்த காரியம் ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை பாராட்டினேன். அவரு இல்லைங்கம்மா நீங்க சொன்னதுனாலதாம்மா நான் இப்ப எல்லாம் புகை பிடிக்கிறதே இல்லைங்கம்மா, விட்டுட்டுங்கம்மா, சுத்தமாவே விட்டுட்டுங்கம்மா, உங்களுக்குதான் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாருங்க குரு. இன்னொரு சம்பவம் சொல்லிட்டுமாங்க குரு?
2: சொல்லுங்க.
5: நாங்க வந்து எப்படி சொல்றது, குளத்தூர் நான் போயிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு போயிட்டு வரும்போது ஒரு நாள் பாக்குறேன், ஒருத்தர் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்ல டீ வாங்கிட்டு வட வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப கூப்பிட்டு இங்க பாருங்க, பிளாஸ்டிக் கவர்ல வாங்காதீங்க டீ எல்லாம், இது வந்து பால் டீன் வந்து வயிற்றுக்குள்ளார இதுல இது இல்ல, அப்படியே இந்த டீல எல்லாம் இதாகி போயிட்டு டீ குடிக்கும் பொழுது வயிற்றுக்குள்ளார போனா இதெல்லாம் கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க, இதுக்கு மேல இது மாதிரி வாங்கிட்டு போவாதீங்க, ஒரு தூக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல வாங்கிட்டு போங்க அப்படின்னு நானு சொன்னா அவரு. அப்புறம் அப்ப பார்த்தா ஒரு இன்னொரு நாள் பார்த்தா அவரு தூக்கு எடுத்துட்டு தூக்குல வாங்கிட்டு வர வாங்கிட்டு போனாரு.
2: ஓகே ஓகே சூப்பர்.
5: அப்புறம் அவரை கூப்பிட்டு ஐயா அப்படின்னு கூப்பிட்டு நின்னாரு. அப்புறம் ரொம்ப சந்தோஷங்க, நான் சொன்னது நீங்க கடைபிடிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, பால்தீன் எல்லாருக்கும் கெடுதலுங்க, அதை பயன்படுத்த இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லதுங்க, நீங்க அதை வந்து கடைபிடிக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னேன். இல்லைங்கம்மா எங்களுக்கு தெரியல, அதனால என்ன தீமைகள் விளையும்னு எங்களுக்கு தெரியல, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, அது கேட்ட பின்னாடி நாங்க இப்ப தூக்கு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரோங்கம்மா டீ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணுங்கம்மா அப்படின்னாருங்க அவரு.
2: சூப்பர் சூப்பர்க்கா.
5: இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது நம்ம தைரியத்தை கொஞ்சம் வரவழைச்சுக்கிட்டு சொல்லிட்டோம்னா அவங்களும் அப்புறம் உணருவாங்க, அவங்க யோசிப்பாங்க, நம்ம சொல்றதை யோசிப்பாங்க, யோசிச்சு அதுல இருந்து அவங்க திருத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஒருத்தர் திருந்தனா நமக்கு ஒரு எப்படி சொல்றது 100 திருந்தன மாதிரி நமக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றிக்கா கால் பண்ணி சொன்னதுக்கு.
5: நன்றிங்க குரு, நீங்கள் பெருமையா போகுது, உங்களுக்கு வாழ்த்துட்டேன்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி.
5: நன்றிங்க குரு.
2: மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்க பண்ண சாதனைகளை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து தோணுச்சுன்னா அப்படின்னா, என்ன கலைச்செல்வி அக்கா ரியல் சிங்கப்பனாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் பண்ண சாதனைகள் என்ன அப்படின்றத எங்கிட்டையும் வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
2: என்ன
5: சாதனை அப்படிங்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில இந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டின சின்ன வயசுல
2: பண்ணி
5: மிகப்பெரிய சாதனைன்னு எனக்கு பர்சனலா ஃபீல் பண்ணுது. ஒரு 25 இயர்ஸ் இருக்கும் போதே நான் 20 இயர்ஸ்க்குலாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 5 இயர்ஸ் நல்ல காசு சேமிச்சு வேலூர் மாவட்டத்துல கீழ்த்தளம் அப்படிங்கிறது இருக்கு, பட் மேல்தளம் அப்படிங்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 வருஷம் கடுமையா உழைச்சு காசு சேமிச்சு அதை வந்து எந்தவித இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போகாம நான் கட்டினேன். அதை நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. என்ன சொல்றது, ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு நினைக்காம சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு அந்த ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ்ல சொன்னாங்க, பரவாயில்ல சந்திரசேகர் ரொம்ப சின்ன வயசுலயே பொறுப்பா இருந்துகிட்டு சூப்பரா கட்டிருக்கிறான், வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது என்னுடைய லைஃப்ல என்னால மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையா நான் கருதுறேன்ப்பா.
2: சூப்பர் சூப்பர், நான் கேட்கவே வந்து பயங்கர மோட்டிவேஷனலா இருக்குண்ணா.
5: ஆமா, எல்லாருக்குமே எனக்கு இது முடியாது அது முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, பட் அதுல நம்ம மனச வச்சோம்னா எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிறது தான் ஒரு உண்மை.
2: கண்டிப்பா கண்டிப்பா, நான் ரொம்ப நன்றி, நான் கால் பண்ணி ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணிட்டீங்க.
5: தேங்க்யூ சோ மச். பை பை
2: பை பை பை பை. வேலூர் காட்பாடியிலேருந்து நம்ம சந்திரசேகரனாவும் அவரோட லைஃப்பில் அவர் பண்ண மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாமான அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8.
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேசுறதுக்காக காத்துட்ருக்காரு. ஸோ யார் அவர், அவரோட லைஃப்பில் அவர் என்ன சாதனை பண்ணார் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நினைக்கிறேன்
6: அம்மாப்பள்ளியில
7: வந்து பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு கடையில, அப்புறம் ஒருத்தர் வந்து சுவோ பண்ணிருந்தாரா, ரெண்டு குழந்தைங்க, ஒருத்தர் வந்து வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அண்ணா அந்த ஸ்மோக் பண்ணாரு, நாங்க பஜ்ஜி சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே
6: வந்துட்டேன்.
7: அப்ப என்ன பண்ணாரு, கடைக்காரர் வந்து திருச்சி, தம்பி முதல்ல எந்திரிச்சு நீ வெளியே போவோம், உள்ள யாரும் வரமாட்டேறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பஜ்ஜி சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டாரு, நீ என்னங்க அப்படின்னாரு, இதுதாங்க மசால் பஜ்ஜி அப்படின்னா, நீங்க என்ன நான் ஊட்டி
6: அப்படின்னாரு.
7: அப்புறம் ஒரு செட் இல்ல மூணு செட்டா சொல்லி சாப்பாடு வச்சு கடைசியில் அவரோட போன் நம்பர் என் நம்பர் ஷேர் பண்ணிட்டா, கடைசியில் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்டோட நாளிதழ் வருது இல்லையா பேப்பரு, அதோட பாத்தீங்கன்னா ஏஜென்சி, ஏஜென்சினா அவரோட இது செய்தி சேகரிப்பாளர், அவரு அந்த நல்ல செய்தி செஞ்சதுக்காக ஷேர் பண்ணி என் நம்பர் வாங்கிட்டு
6: போயிட்டாரு. சூப்பர்
7: சூப்பர், பண்ண சாதனை.
6: சூப்பர் சூப்பர்.
7: அவர் ஸ்மோக் பண்ண ஒரு அமிச்சு விட்டதுக்காக பாத்தீங்கன்னா லிங்க் அப்படியே கிடைச்சு, பாதி நல்ல விஷயம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பர் அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் நம்பர் நான் வச்சிருக்கிறேன்.
6: சூப்பர் சூப்பர்.
7: ஹிந்து.
6: ஓகே ஓகே.
7: ஹிந்து வந்து குன்னூர், அவர் வந்து முருகன் அவர் நேமு.
6: ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்க பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாசத்துல 10K ரீச் எல்லாம் வந்து பண்ணீங்கல்ல, அது எப்படி ஃபீலா இருந்தது உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க?
8: எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்ஸ்லயே பாத்தீங்கன்னா 10K ரீச் ஆயிட்டோம். எல்லாருக்குமே அது எங்களுக்கே பெரிய ஷாக் தான், நமக்கு இவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்கன்னு. சரி, அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 10K ஃபாலோவர்ஸ்க்காகவே வந்ததுக்காக நாங்கள் அந்த ஓம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடாக போட்டோம்.
6: சூப்பர் ப்ரோ. அந்த வீடியோ நானுமே வந்து பாத்துருந்தேன். அதெல்லாம் நீங்க பிரியாணி போட்டு ஓம்ல வரை அசத்திட்டீங்க, திரும்பி பார்க்க வச்சிட்டீங்க.
8: அது ஆமா, அதுக்கு நாங்க ஒரு 15,000 பக்கம் செலவு பண்ணி தான் பண்ணோம். இருந்தாலும் அதுல சம்பாரிச்சு பண்ணலனாலும் எதுக்காகனா நமக்கு நாங்க எங்களையும் உதிச்சு எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்த அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆனஸ்டா ஏதாவது செய்யணும். அதுக்கு நாங்க யோசிச்சு பார்க்கும்போது பொருளாவோ இதெல்லாம் கொடுத்தா அது பொருளா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஒரு நேரம் சாப்பாடு போடும் போது அவங்க மனசும் சரி அந்த வயிறும் நிறைய இல்லை. அதுவும் பிரியாணி போடும் போது எல்லாரும் நல்லாவே சாப்பிடுவாங்க. போடுறதும் போடுறோம், நல்லதான் நல்ல சாப்பாடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி பண்ணோம்.
6: சூப்பர் ப்ரோ, கேட்கவே பயங்கர பிரமிப்பாக இருக்கு. அது ஃபுல் டே வந்து பண்ணீங்களா இல்லை?
8: இல்லை, ஒரு வேளை தான் கொடுத்தோம். இருந்தாலும் அது ஃபியூச்சரில் அது மாதிரி பண்ணுவோம்
6: கண்டிப்பாக. கண்டிப்பாக பிரதர், சீக்கிரம் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்களுமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஓமலூர் பசங்க டீம் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம், அதெல்லாம் சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டரான ஓம்பலூர் பசங்க இந்த டீம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் 10K ரீச் ஆனதுமே வந்து ஓம்பலூர் ஃபுல்லாக வந்து சாப்பாடுலாம் போட்டிங்கல்ல, அதெல்லாம் எப்படி பார்த்தாங்க, எப்படி சொன்னாங்க உங்ககிட்ட?
4: ஆனால் எல்லாரும் கேட்டாங்க, ஏன்னா 10K ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, இன்னும் 1 மில்லியன்லாம் நீங்கள் அடிச்சா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்ட்டு.
3: அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதா, நான் ஊருக்கே சாப்பாடு போடுவேன் அப்படின்னு.
4: அப்படிதான் சொன்னோம் நாங்கள். அப்போ ஊருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி நாங்கள் மண்டபத்தில் வச்சு பண்ணுவோம், ஒரு ஒரு ஏரியாவுக்கு போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி.
3: ஓகே ப்ரோ, உங்களோட வீடியோஸ்லாம் வந்து ஓம்பலூர் ஃபுல்லாகவே வந்து செம வைரலு, அதெல்லாம் உங்கள் வீட்டில் பார்த்துட்டு எப்படி ரியாக்ஷன் இருந்தது, அவங்க என்ன சொன்னாங்க?
5: வீட்டில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி இல்லாத இல்லாதவங்களுக்கு தான் சாப்பாடு போடுறீங்க, கஷ்டப்படுறீங்க போடுங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த நடக்க முடியாமல் இருக்கீங்களுக்கு அது போகாது, என்ன அது கரெக்டாக அது மட்டும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.
4: எங்களுடைய எய்ம் என்னென்னா, இந்த சேனல் மூலிமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு வந்ததுனால நமக்கு அந்த அதோட இது தெரியும், இப்போது அதோட அருமன்றது தெரியுதுனால. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேடி தேடி நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்லா இது பண்ணுன்றது தான். இப்போ ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, பொதுமக்கள் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே எங்களால் முடிஞ்சது இந்த சேனலில் வச்சு எப்படி நம்ம போய் சேர்த்தணுமோ அது மாதிரி சேர்த்துலன்ட்டுருக்கோம். எங்கள் சேனல் நேமை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இதுலேருந்து தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எங்களுக்கு இது பண்ணணும், அதான் எய்ம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நீங்கள் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இன்னும் முடியாமல் இருக்கிற நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் பேஜ் மூலிமா நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் எங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பிரதர். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக வந்து பேசணும், அதுவும் கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்விக்கு அவங்களோட கருத்துக்களை நிறைய பேர்லாம் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ருக்மணி அம்மா தாதகாப்பட்டையிலேருந்து, அதுக்கப்புறமா வந்துட்டு தாமோதரி அண்ணனா சென்னையிலேருந்து, திருப்பூர்லேருந்து ஆதோன் அண்ணா, மாசநாயகப்பட்டையிலேருந்து சதீசனா, அதுக்கப்புறம் மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, வேலூர்லேருந்து காட்பாடி சந்திரசேகர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: மரியாதை இல்லாத விருந்தை விட அமைதியான தனிமையே மனசுக்கு நிம்மதி. அதாவது அன்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல மனசுக்கு ஒரு பெரிய சுமை தான் ஏற்பட ஆரம்பிக்கும். நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு வெளி வேடத்துக்காக பெண்களை என்னைக்குமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா இன்னைக்கு கேட்டுக்கிறேன். இதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலான் இருக்கேன். என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போற ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம் தான். நம்ம வீட்டில் தினதனமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்துதான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்ட. நேயர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குறிப்பா பெண்கள், நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய முடிவு நீங்க சொந்தமா சிந்திச்சு எடுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஏன்னா விருப்பமே இல்லாம சில விஷயங்களை வந்து பெண்கள் கட்டாயத்தின் பேர்ல வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. ஏன்னா பெண்கள் பொதுவாகவே வந்து ஒரு விஷயம், ஒரு வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல ஏதாவது ஒரு வீட்டுல துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா கட்டாயம் போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில டைம்லாம் வந்து ஒரு சில இடத்துக்கு எல்லாம் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அந்த நேரத்துல நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அப்படின்றது பெண்கள் மீது அதிகமா வந்து சொல்லப்படுது. இதனால பெண்கள் வேற வழி இல்லாம கட்டாயப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்திக்கிட்டு அவங்க போகக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. நான் ரியலா வந்து இது பார்த்த ஒரு விஷயம் தான். கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு போது ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனைவி சொல்றாங்க, அங்க நான் வரல, எனக்கு வந்து அது பிடிக்கல, எனக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போனப்பே எனக்கு வந்து மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்தது, எனக்கு அங்க போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி மனைவி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கணவர் வேற வழி இல்ல, நம்ம தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாரோட வீட்லயுமே வழக்கமா இருக்க ஆரம்பிக்குது. இது ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா கட்டாயத்தின் பேர்ல ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு போது கண்டிப்பா வந்து அந்த இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது இல்லையா. அங்க போயிட்டு நாம வந்து நடிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அமைதியா தனிமையில இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி தான் பெண்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம், வேற வழி இல்ல, நம்ம சிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி அதை செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. அந்த நேரத்துல உங்களுடைய மனசு எப்படி இருந்தது, அதை எப்படி கடந்து வந்தீங்க அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். 9787070107 நம்பருக்கு கால் பண்ணி பெண்கள் நீங்க உங்களுடைய மனநில எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி ஆண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு இடத்துக்கு வர பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஏன் அவங்களை வந்து கம்பல் பண்ற ஒரு எண்ணம் அப்படின்றது எல்லாருக்குள்ளயும் இருக்க ஆரம்பிக்குது. இந்த விசேஷத்துக்கு பெண்கள் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆண்கள் எல்லா இடங்கள்லயுமே வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்துல பெண்கள் போகக்கூடிய விசேஷத்துக்கு ஆண்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியுமே வர ஆரம்பிக்குது. இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. இதுக்கு ஆண்களும் கால் பண்ணி நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு இடத்துக்கு வரலன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமேட்டு வேற வழி இல்ல போய் தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறது அப்படின்றது ஏன் நடக்குது அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் உங்களுடைய மனசுல இருந்து சொல்லுங்க. தொடர்ந்து இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன். நேர்களே,

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: 97 வயசுல, அதுவும் பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வீட்டுல ஓய்வு எடுக்காம பறக்கக்கூடிய விமானத்தோட சிறகுகள் மேல ஏறி நின்று உலக சாதனை வந்து ஒரு பெண் படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண், இரும்பு பெண்மணியை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேரலை. பிரிட்டன்ல செல்டன் ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் பெட்டி ப்ரோமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்களுக்கு 97 வயசு ஆகுது. இந்த புதிய காலத்துல எல்லாரும் ஓய்வு எடுக்க தான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இவங்க விண்வெளியிலையும் வானத்திலையும் சாகசம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது. அதை துணிச்சலோட செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த சாகச பயணத்தை. ஆனா இதுலதான் ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்றது இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. என்னன்னா, 97 வயசுல இவங்களுக்கு தீவிர முதிர்ச்சி அந்த காலகட்டம் தான். அந்த டைம்ல 2025 ஆண்டுல கடந்த வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து பக்கவாதம் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்படுது. சோ அதுல கடுமையான ஆரோக்கிய சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. இந்த வயசுல அதுவும் பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி வந்து எழுந்து நிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இவங்க அந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் கடந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரியான சாதனைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால எப்படி முடியும், எழுந்து உங்களால நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள தோணிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இதை நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய உடல் உபாதைகள் எல்லாத்தையும், பயத்தையும், அசைக்க முடியாத மன உறுதியால தக தெரிஞ்சுக்கிட்டு பறக்கக்கூடிய அந்த விமானத்தினுடைய ரக்கையில நின்று விங் வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சாகசத்தை அசாத்தியமா செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த சாதனை இப்ப பண்ணது மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே சாகசத்தை செஞ்சு ஒரு சாதனையும் வந்து படைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த சாதனையை முறியடிச்சு உலகில் மிக வயதான பெண் விமான இறக்கை சாகச வீராங்கனை அப்படின்ற ஒரு புதிய கின்னஸ் உலக சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. 97 வயசுல எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவங்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட உடல்ல தான் வந்து பிரச்சனை இருக்க ஆரம்பிக்குது, ஆனா மனசு அப்படின்றது இளமையா தான் இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வயசோ உடல் அளவுல வரக்கூடிய நோய்களோ வந்து நம்முடைய கனவுகளுக்கு ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது அப்படின்றதை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது, உங்களுக்கு வயசு இருக்கு, இந்த வயசு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, திருமணத்துக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டில இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிக்குது, ஒரு 30 வயசு கடந்ததுக்கு அப்புறமேட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டில இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது? இதெல்லாம் கடந்துதான் நீங்க உங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு எண்ணமா மாற ஆரம்பிக்கும். சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கு அப்படின்னும் போது அந்த கனவை விட்டுட்டு உங்களால எப்படி ஒவ்வொரு நாளும் இருக்க முடியுது? இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குடும்பத்துக்காக நீங்க ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழணும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. உங்களுடைய கனவை நோக்கி ஓட ஆரம்பிங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிட்டு, இப்போ நிகழ்ச்சியில அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க நேரலையே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சார் சார் இங்க பாருங்க சார், என்னோட தலையில எறும்பு இருக்கு, அதை எடுத்து போடாம ஏன்டா யாங்கிட்ட கேட்டுட்டு இருக்க?
2: சார் நீங்க தானே என்னோட தலையில எதுவுமே ஏறாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க எறும்புல நல்லா ஏறுது.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி பல பெண்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு ஓட ஆரம்பிக்கணும், நைட்டு வந்ததுக்கப்புறமேட்டு வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடுற ஓட்டத்தில் அவங்களுடைய மன அமைதியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க யதார்த்தமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணுறதில்லை. செல்ஃப் கேர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த செல்ஃப் கேர் அப்படின்றது பெண்கள்கிட்ட அதிகமாக குறைவாக இருக்க ஆரம்பிக்குது. இந்த செல்ஃப் கேர் அப்படின்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு பழக்கம். அவங்கள அவங்க பாத்துக்கிற அந்த டைம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய பாரத்துக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தன்னையுமே மறந்துட்டு வாழக்கூடிய பெண்கள் இருக்கீங்க அப்படின்னு போது இது எல்லாத்துலயும் பெண்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆபீஸ் போனா அங்க கூடி வேலை செய்றீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா வேலையும் நீங்களே செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு மன அமைதி அப்படின்றது கிடைக்கும்? அப்போ இதுக்கான வழிகளை நான் வந்து ஒவ்வொன்னா சொல்லான் இருக்கேன். என்னன்னா, வீட்டுல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கணவரோ இல்ல குழந்தைகளோ இருக்காங்க அப்படின்னு போது சின்ன சின்ன வேலைகளை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல கூட நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் ஃபேமிலி படம் பார்த்திருந்தேன், பரிமலான் கோ அப்படின்ற ஒரு படம். உங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து 8 மணி 8:30 அப்படின்னு ஒரு டைம் சொல்லுவாங்க. 8 மணினா அந்த வேலையை எல்லாரும் செஞ்சா சீக்கிரமா வந்து முடிச்சிடலாம், 8:30னா அந்த வேலையை வந்து ஒரு 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ணா செஞ்சு முடிச்சிடலாம், 9 மணினா நான் மட்டுமே அந்த வேலை செஞ்சா சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டைம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா குடும்பமா போய் அந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்னு போது அதுல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வேலைகளை பாக்குறாங்க அப்படின்னு போது சீக்கிரமா சமைச்சு சாப்பிட்டு படுத்துறலாம் இல்லையா. அப்போ ஒருத்தங்க மட்டுமே அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு லேட் ஆகும்? மிகப்பெரிய ஒரு கருத்தை வந்து அந்த படத்துல வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் இருக்கணும் அப்படின்றது நானுமே நினைக்கிறேன், அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். அதே மாதிரி ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களும் வந்து கண்டிப்பா சமைக்கும் போதா இருக்கட்டும், துணி துவைக்கும் போதா இருக்கட்டும், வீட்டுல ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் இந்த எக்ஸாம்பிள் மூலமா அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பெண்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை இன்னைக்கே அதை முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு வேலை இருக்கும், இல்ல இந்த வேலையை 2 நாளுக்கு அப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சோ இதெல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு எல்லா வேலையிலும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இல்லாம எந்த வேலைக்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த நேரத்துல வேலையும் நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லா பெண்களுமே வந்து பண்ணக்கூடியது என்னன்னா, வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா ஷாப்பிங் அப்படின்றத பண்ணுவீங்க வீட்டுக்காக. உங்களுக்காக அப்படின்னு கேட்டா இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. சோ என்னைக்காவது ஒரு நாள் ஃபங்க்ஷன் வரும்போது ஏதாவது ஒரு நாள் வருது அப்படின்னா அந்த நாளுக்கு மட்டும் ஷாப்பிங் போறது அப்படின்ற பழக்கம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ குடும்பத்துக்காக பாத்துட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க, அதனால வந்து உங்களை பாத்துக்க மாட்டேன்றீங்க, இது இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்திடுறேன். சோ இன்னொரு சிலர்லாம் வந்து இந்த வார இறுதியில் தான் வந்து இந்த மசாலா காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு நீங்க வந்து வாங்கி வச்சிட்டு இருப்பீங்க. சோ இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின் போது வாரம் வாரம் நீங்க அதை செக் பண்ணிட்டு மசாலா டப்பால மசாலா தீந்து போச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்க வாங்குறது பழக்கிக்கோங்க. ஏன்னா அப்படி பழகிட்டீங்க அப்படின்னு போது வாரத்துல ஒரு நாள் வந்து இந்த வேலையை கரெக்டா பிரிச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா. இடையில வந்து டக்குன்னு போய் ஏதாவது தீந்து போச்சு அப்படின்னா கடையில வாங்கிட்டு அதை குழந்தைங்கிட்ட சொல்லி குழந்தைங்க வாங்காம விட்டு அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிக்கிட்டு எதுக்கு? வாரத்துக்கு ஒரு டைம் நீங்க வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுங்க. ஸோ அப்போ உங்களுடைய மனசு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அமைதி கொடுக்கும். மனசு அமைதியா இருந்துச்சு அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். ஸோ இதை வந்து பெண்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாருக்காகவும் சொல்றேன், பெண்கள் எல்லாருக்காகவும் சொல்றேன். இதே மாதிரி லேசா நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். கண்ணம்மா பகுதி எதுக்கு, எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனசுல அவங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதை வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களா பெண்கள் இருப்பாங்க. வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க, மௌனமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் எப்படி அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க, அதை தான் வந்து கண்ணம்மா பகுதியில வந்து பெண்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே வந்து சொல்ல போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட யார் எங்க இருந்து வந்து என்னமான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கக்கா.
6: என்னோட நேம் வினிகா. நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில வந்து வினிகாக்கா தான் இணைஞ்சிருக்காங்க. வினிகாக்கா யாரு அப்படின்றது கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் குகை பகுதியில வந்து ஷாப் வச்சிருக்காங்க, பியூட்டி பார்லர், அதுக்கப்புறமேட்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்காங்க, ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் வந்து வினிகாக்கா. அவங்க கிட்டதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். வினிகாக்கா, இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. சோ எப்படிக்கா அது உங்களால முடிஞ்சது? ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணீங்க, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் பண்ணிட்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸருக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து ஒரு பிசினஸ் உமன், இது எப்படிக்கா உங்களால முடிஞ்சது, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்கக்கா.
6: எப்பயுமே எனக்கு வந்து டீச்சிங் பிடிக்கும். கிளாஸ்ல எல்லாருமே மேம் சொல்லி கொடுத்ததை விட நான் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸ்டாஃப் வந்து ஒரு மணி நேரம் லெக்சர் எடுக்கிறத விட ஷார்ட்டா

0: ரெண்டு அஞ்சே நிமிஷத்துல எக்ஸாம் டைம்ல ஹால் போறதுக்குள்ள என்னதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்டோ அதை ஒரு ஷார்ட் வேர்டா சொல்றாங்களோ அதை மட்டும் வச்சு எழுதி பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் மீடியம்ல படிச்ச பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் என் காலேஜ்ல நான் படிச்சும் போது படிச்சாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து பேஜ் பேஜா இருக்கிற நோட்ஸோ இல்ல பேஜ் பேஜா இருக்கிற புக்ஸோ வந்து அவங்களுக்கு படிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஷார்ட்டா அஞ்சே அஞ்சு பாயிண்ட் அஞ்சு மார்க் நான் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ சொல்லும்பாங்க. இதுல அஞ்சே அஞ்சு பாயிண்ட் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்டோ அதை மட்டும் நான் சொல்லிடுவேன், அதுக்கு மேல எப்பயுமே சரி இந்த பிள்ளைங்க என்ன ராவடி பண்ணாலும் இதுங்க எப்படியோ ஒன்றும் படிச்சுட்டு வந்துடும் அப்படின்றதுதான் அந்த ஸ்டாஃப்ஸ்கெல்லாம் இருந்தது. அவங்க ஸ்டாஃபும் மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்தோம். அதே தான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணேன், நீ மட்டும் படித்தா பத்தாது, உன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து படிக்கவே, எல்லாரும் ஒன்றா வாங்க, அப்போ தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இது பண்ணுவேன் சார்.
1: சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றது எனக்கு காலேஜ்லேருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் என்னோட நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அது அவங்க முன்னேறத்துக்கும் நான் அடுத்தடுத்து எல்லாருக்கும் இன்னும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு நான் சும்மாவாக இருப்பேன், கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா, மெகந்தி ஆரி இது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, நான் படிக்கிறதையும் தாண்டி என் கூட இருக்கவங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்னோட ஆசிரியர்கள் வந்து விதைச்சாங்க, அதை நான் வந்து இப்போது அறுவடையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து பழகிக்கணும் அப்படின்றத நானும் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் வினிக்கா கட்ட தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
1: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து கண்ணம்மா பகுதியில வினிகாக்கா தான் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நாம பேசலாம். வினிகாக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ரொஃபஸரா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு இப்போ ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா அந்த டீச்சிங் அந்த சொல்லிக் கொடுக்குற எண்ணம் அப்படின்றது வந்து எனக்கு எப்பயுமே இருக்கு, அதை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்போ எந்த தருணத்துல உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அந்த மேக்கப்பா இருக்கட்டும் ஆரி கல்லூரி பருவத்துல வந்து என்னோட நண்பர்கள் எல்லாருமே வந்து நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன், இப்போ வந்து இல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் உதவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இது ரொம்ப சூப்பரான விஷயம்க்கா. சோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித போட்டி போறாம எதுவுமே இல்லாத மாதிரி முன்னேறுவீங்க அவங்களுடைய வாழ்க்கையில. சோ இதை வந்து யாரு சொல்லியிருக்காங்க, யாரு கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிகாக்கா தான். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களும் நம்மள மாதிரி முன்னேறி வரணும் அப்படின்றத அக்கா வந்து எல்லாரோட மனசுலையும் விதைச்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். நன்றி.

0: வீட்டுல ஷக்கலக்க குட்டீஸ். சின்ன உதவி பெரிய மகிழ்ச்சி அப்படின்ற இந்த கதை தான் சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல குட்டி அணில் ஒண்ணு இருந்துச்சு. அந்த அணிலோட வீடு வந்து மரத்துக்கு மேல இருந்துச்சு. ஸோ அணில் வந்து சாப்பிட்றதுக்கு பழம், இந்த பாதாம் கொட்டை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கீழே தான் வந்தாகணும். கீழே இருந்து வந்து எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் தானே உட்காந்து சாப்பிடணும். ஸோ கீழே இறங்கி வந்து அதே மாதிரி பழங்கள், அந்த பாதாம் கொட்டை அதெல்லாம் எடுத்துட்டு மரம் ஏற போகும்போது அணிலோட அந்த பழங்கள் எல்லாமே கீழே சதறி விழுந்துருச்சு. ஏன்னா அணிலோ ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். மரமும் ஏறணும், அந்த பழத்தையும் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால கீழே பழங்கள் எல்லாம் விழுந்துருச்சு. அதை பார்த்த ஒரு முயல் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அணிலுக்கு உதவி செஞ்சிச்சு. ஸோ ஒரு ஒரு பழங்களையா எடுத்துட்டு போய் அணிலுக்கு ஒன்றுனா முடிஞ்ச அளவுக்கு கையில் கொடுத்து அதோட வீட்டில் எல்லாத்தையும் சேர்த்திருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அணில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா, நீ எனக்கு வந்து இந்த ஒரு பெரிய உதவி செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ சில நாட்களுக்கு அப்புறமேட்டு அந்த முயலுக்கு பழங்கள் எல்லாம் பறிக்கிறதுக்கு எட்டலை. ஏன்னா முயலால் பெருசாக மரம்லாம் ஏற முடியாது இல்லையா? அதனால ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அணில் வந்துச்சு. அணில்கிட்ட உதவி கேட்கலாமா வேணாமா அப்படின்னு முயல் வந்து யோசனையிலே இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட அணில் என்ன பண்ணுச்சுன்னா உடனே மரத்து மேலே ஏறி பழத்தெல்லாம் பறித்து கீழே முயலுக்காக போட்டுச்சு. ஸோ அதை பார்த்த உடனே முயலுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே தங்களோட அன்பை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா நம்ம சின்னதாக செய்யக்கூடிய உதவி ஒரு நாள் நமக்கு பெருசாக, அதாவது இரு மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: என் பேர் விவின்.
0: விவின், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 7th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஜென்னிந்திய பப்ளிக் ஸ்கூல்.
0: சூப்பர். விவின், தனியா கிளாஸ்ல எங்கயா போறீங்களா?
1: கராத்தே அபாகஸ் கிளாஸ்.
0: கராத்தே? சூப்பர். சரி, உங்களுக்கு எப்படி கராத்தே கத்துக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு?
1: சின்ன வயசுல இருந்தே ஆசை, போனோம்னு படத்தெல்லாம் பார்த்திருக்கேன், அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, அதனால தான் கராத்தே.
0: சூப்பர் சூப்பர். அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி கராட்டே கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க? ஸோ இன்னும் என்னென்னலாம் நிறைய டேலண்ட்லாம் ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேட்யூண்டாக இருங்க. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் விவின் கூட அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: டிராயிங் பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதுல இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6386449701.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, 2 கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின 2 கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
7: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
8: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
9: சோனா
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட விவின் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததாக நம்ம விவின் கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த காய்ச்சல் இல்லை சளி எல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து வீட்லேயே இந்த வைத்தியம்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ சின்ன டேப்லெட் கொடுக்கறது, அதாவது காய்ச்சல் மாத்திரை வந்து கொடுக்கறது, சிரப் கொடுக்கறது இல்லையா, வீட்டு வைத்தியம், இந்த தலையில் ஈர துணி வைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் பேரண்ட்ஸ் வந்து வீட்டிலே செய்வாங்க. ஸோ அது வந்து அட்வைசபிளா மேம், அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை நம்ம வந்து டாக்டரை தான் பார்க்கணுமா மேம்?
5: வீட்டு வைத்தியங்கள்னு நாங்கள் எதுவும் ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நாள் காய்ச்சலுக்கு பெருசாக பயப்பட தேவையில்லை. 1 or 2 days காய்ச்சலுக்கு நாங்களும் அதே வந்து பேரஸ்டமால் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் வீட்லேயே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எப்போ அந்த காய்ச்சல் 2 நாளைக்கு மேலே ஆகுதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைகள் மருத்துவரை பார்க்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு 1 நாள் தான் ஓகே, அடுத்தடுத்து தொடர்ச்சியாக காய்ச்சல் இருந்துச்சு சளி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக டாக்டரை வந்து பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ தொடர்ச்சியாக நான் ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமுமே குழந்தைங்களுக்கு ஒரு பழம் சாப்பிட கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பழம் அப்படின்னா ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், கோவா இந்த மாதிரி ஏதோ ஒரு பழம் 1 நாளைக்கு 1 சாப்பிட கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் காய்கறிகளை தினசரி உணவில் குழந்தைங்களுக்கு சேர்த்தி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்கும். ஸோ குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டாக்டருமே அதை தான் சொல்கிறாங்க, போதுமான அளவு குழந்தைங்க வந்து தண்ணி குடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 லிட்டர் இல்லைனா 1.5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குழந்தைங்க வந்து குடிக்கணும் 1 நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பால், முட்டை, பருப்பு போன்ற புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வாரத்தில் 4 to 5 நாள் நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் உடல் வளர்ச்சிக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி குடுறா.
2: ஓகேடா, இப்ப பாரு மச்சான் என்னோட திறமைய. மச்சான் இந்தாடா, நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன்.
1: டேய், என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குதே.
2: மச்சான், உன்னை பாராட்ட எனக்கு தமிழ்ல வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனாலதான் தெலுங்குல இருந்து கடன் வாங்கி எழுதுனேன்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க பாப்பி.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமி, கிரணாச்சு குரங்கு குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
4: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
5: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
6: சோனா
7: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
8: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம விவின் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம விவின் கூட பேசலாமா? விவின், கராட்டே எல்லாம் கத்துக்கிட்டு மேட்ச்ல எல்லாம் அது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
9: ஜாலியா என்ஜாயிங்,
8: நல்லா சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, சரி நீங்க என்ன

0: மேட்ச் எல்லாம் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க?
1: HFA போயிருக்கேன், ஓப்பன் போயிருக்கேன், நேஷ்னல் வரைக்கும் போயிருக்கேன், ஸ்டேட்டு.
0: வா, வேற லெவல். நேஷனல் லெவல் மேட்ச் வரைக்கும் ரொம்ப சூப்பராக அட்டன் பண்ணியிருக்கீங்க. சரி, இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க?
1: எங்கள் சப்போர்ட் பண்ணது ஃபாதர் அண்ட் மாம்.
0: ஓகே, சரி. மம்மி அண்ட் டேடி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த மோட்டிவேஷனை நீங்கள் வச்சுட்டு இன்னும் வேறு என்னென்னலாம் கராட்டேயில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இத்தால பெரிய லெவலாக போகணும்.
0: ஓகே, வேறு லெவல் கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னும் அடுத்தடுத்து மெம்மேலும் நிறைய லெவல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து கராட்டேயில் இந்த பிளாக் பெல்ட் அந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணணும். ஓகே. அண்ட் அதே போல் கராட்டே கற்றுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் இதையும் சொல்லிடுங்களேன்.
1: யாராவது தந்துருக்கணும் வந்தாங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்கன்னா, அதுக்கு தான் கராத்தே.
0: கண்டிப்பாக செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு கராட்டே ஒரு சூப்பரான கலை. இதை வந்து எல்லாருமே கற்றுக்கணும். ஓகே, அதோட இன்னைக்கு விவின் வந்து ரொம்ப அருமையாக பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: வெல்கம். அண்ட் அதோட இப்போ சூப்பரான பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் தொடர்ச்சியாக நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த நல்லொழுக்கங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூடவே இன்னொரு விஷயமும் இன்க்ளூட் ஆகுது. என்ன அப்படின்னா, கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ் இப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை தான் நம்ம வந்து கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு வார்த்தைகளை சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மூலயமா சில இடங்களில் அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். இப்போ தெரியாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அண்ட் ப்ளீஸ், இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், ஒரு உதவியே வேணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி கேட்டு பழக சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது டிசிப்ளினை கற்றுக்குறாங்க அப்படின்றத சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட விவின் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ விவின் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் சொல்ல போறேன். என்ன ரெசிபி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரக்கோலி வெஜ் கட்லட் தான். ஸோ வெஜிடபிள் கட்லட் வெறுமனே செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போம், அதை நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து ப்ரக்கோலியை இது கூட இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான். ஸோ ப்ரக்கோலி இங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, கண்டிப்பாக இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த ப்ரக்கோலி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் ப்ரக்கோலி 1 கப், நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு மசித்து எடுத்துக்கணும். கேரட் 1/2 கப் துருவி எடுத்துக்கணும். பச்சை பட்டாணி 1/2 கப் அதையுமே வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது 1/2 கப். அடுத்து மிளகுத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ இந்த இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான வெஜ் கட்லட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரக்கோலியா 2-3 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துடணும். ஸோ அது கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மசித்த உருளைக்கிழங்கு, அது கூடவே ப்ரக்கோலி, அப்புறம் கேரட், பட்டாணி, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடணும். ஸோ அது வந்து ஒரு மிக்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை வந்து கட்லெட் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சு தோசைக்கல்லாம் எப்பயும் போல் வச்சு லோ ஃப்ளேமில் முன்னாடி பின்னாடி இந்த ப்ரக்கோலி கட்லெட்டை வேவிச்சு எடுத்தோம்னா சூப்பரான இந்த ப்ரக்கோலி கட்லெட் ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங் டைமில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு வந்து டீ காஃபி வேணும் இல்லை பஜ்ஜி போண்டாலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரக்கோலியில் என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ரக்கோலியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கேவுமே இதில் அதிகமாக இருக்குது. ஸோ கேரட்டில் எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி விட்டமின்ஸ் அண்டு கண் பார்வை சீராகிறதுக்கு கேரட் ஒரு சூப்பரான இன்கிரீடியண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக உருளைக்கிழங்கில் நமக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சோனா எஃப்எம்ல என் கூட கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787770108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட விவின் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ விவின் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபியர்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன சப்போர்ட்லாம் நம்ம சைட்ல இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க அதாவது இந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு டீச்சர் சைட்ல இருந்து ஒரு அட்வைஸ் இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னால் என்ன சொல்லுவீங்க மேம்?
5: ஒரு 10th வகுப்பு ஒரு 12th வகுப்பு எழுதக்கூடிய பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு ஆசிரியருடைய கைடன்ஸ் வழிகாட்டல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய முதல் டேர்னிங் பாயிண்ட் எது அப்படின்னா அவனுடைய 10th வகுப்பு மதிப்பெண் தான். எந்த ஒரு விஷயத்துக்காக அவன் பின்னாடி வேலைக்கு போகணும் இல்லை சொந்த தொழில் புரியணும் எது பண்ணனாலுமே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக கூட அப்ப என்ன வேணும் அப்படின்னா அந்த 10th வகுப்பு மதிப்பெண் நம்மளுக்கு வேணும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், முதல்ல அந்த விஷயத்தோட முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மூலயமா அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஈஸியாக அந்த எக்ஸாமை எடுத்துட்டு நல்லா படித்து எழுதுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் இங்கேருந்து டாடா பாபாய் தான் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ குழந்தைங்களோட சேஃப்டியாக என்ஷோர் பண்ணுறது பேரண்ட்ஸோட பொறுப்பு. அதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரியல அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு வீட்டு அட்ரஸ், அதாவது வீட்டு அட்ரஸ் வந்து குழந்தைங்களோட பேக்கில் ஒரு டைரியில் எழுதியிருக்க மாதிரி பாருங்கள். ஸோ அதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னாலும் பேக்கில் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாரோட ஹெல்ப் மூலியமாகவாவது குழந்தைங்க வீடு வந்து சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததாக 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. மணி 8 உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு உங்களை வந்து சந்திக்க வந்துட்டேன். நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, எப்பயுமே உலகத்தோட வியப்பூட்டக்கூடிய மலைகளை பற்றியும் கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும் எஸ்டிஜி கோல்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பகுதியில், அதாவது நிகழ்ச்சியோட முதல் பகுதியில். அப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செயில் மலையோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேங்க. செயில் மலை எங்க இருக்கு? சரி, ஓகே, செயில் மலை எந்த ஏரியாவில் இருக்கு? ஐயோ, அதுவும் தெரியாதே அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? அப்பெல்லாம் வந்துட்டு

யோசிக்கவே வேணாம், நானே சொல்கிறேன். ஷெயில் மலை அப்படின்றது ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு வடக்கு பகுதியில் இருக்குங்க. இந்த ஷெயில் மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 1531 மீட்டர், அதாவது சுமாராக 5023 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்குதுங்க. ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தோட மிக உயரமான சிகரம் அப்படின்ற பெருமையை இது பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட மிக முக்கியமான மலைத்தொடரான கிரேட் டைவிங் ரேஞ்சுக்கு மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக உயரமான மலை அப்படின்றது இதோட இன்னொரு தனி சிறப்பாகவுமே இருக்கு. இந்த மலை மேற்கு மேக்டொனல் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதி வறண்ட நிலப்பரப்பாக இருந்தாலும் தனித்துவமான பாறை அமைப்புகள், இயற்கை பள்ளத்தாக்குகள் மற்றும் பழமையான நில அமைப்புகளால் உலகம் முழுசுமே இயற்கை ஆர்வலர்களை ஈர்த்துட்டு வருது. செயில் மலையோட வரலாறும் மிக சுவாரஸ்யமானதாக இருக்குங்க. 1872 ஆய்வாளர் எர்னஸ்ட் கில்ஸ் இந்த பகுதியை ஆய்வு செஞ்சப்போ இந்த மலைக்கு ஷெயில் அப்படின்ற பெயரை சூட்டினார். அந்த பெயர் புவியியல் ஆய்வுகளில் சிறந்து விளங்கிய கவுண்ட் கார்ல் வான் வால்பர்க் ஷெயில் அப்படின்ற விஞ்ஞானியோட நினைவாக வழங்கப்பட்டது. இது வந்துட்டு வரலாற்று குறிப்புகள் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. ஆனால் இந்த மலையோட உண்மையான அடையாளம் அதை விட பழமையானது. ஆஸ்திரேலியாவோட பூர்வக்குடி மக்களான மேற்கு அரண்டே சமூகத்தினர் இந்த மலையை உருளதர்க்கே அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அந்த பேர் அவங்களோட கலாச்சாரத்தில் முக்கிய இடம் வகிக்கக்கூடிய எபரென்யே கம்பளிப்புழு பற்றிய புராண கதைகளோட தொடர்புடையதுங்க. இதனால் இந்த மலை இயற்கை சின்னமாக மட்டும் இல்லாமல் பழங்குடி மக்களோட பண்பாட்டு மரபோட அடையாளமாகவுமே இருக்கு. இன்னைக்கு மலையேற்ற ஆர்வலர்கள் இந்த மலையை நோக்கி பயணம் செய்கிறாங்க. பாதை ஈஸியாக இருக்காது அப்படின்னாலும் உச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பரந்த நிலப்பரப்பு, சிவப்பு நிற பாறை தொடர்கள் மற்றும் இயற்கையோட அமைதி எல்லாமே நம்மளோட மனசை கொள்ளையடிச்சிட்டு போயிடுங்க. ஒரு மலையோட உயரம் அதோட பெருமையை சொல்லலாம், ஆனால் அதோட வரலாறு, பண்பாடு, இயற்கை வளம் எல்லாமே அந்த மலையோட உண்மையான மதிப்பை உணர்த்துதுங்க. அந்த வகையில் ஷெயில் மலை ஆஸ்திரேலியாவோட இயற்கை மற்றும் பாரம்பரியத்தோட முக்கியமான அடையாளங்களில் ஒன்றா இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டு

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காடு பகுதியில ஜெரினா காடு பகுதியை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட பல விஷயங்களை நான் கேட்டிருந்தேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விலைவாசி. நான்லாம் சின்ன வயசுல 5 ரூபா எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அந்த 5 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு 2 பாக்கெட் பிஸ்கெட் இல்லைனா 3 பாக்கெட் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நீங்க சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிஸ்கெட்லாம் மஞ்சள் கலர் பாக்கெட்ல இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அந்த ப்ராடக்டே இப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேனுஃபேக்சரிங்கு. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டங்கள்லாம் போயிட்டு இப்போ 5 ரூபாய் எடுத்துட்டு போனால் ஒரு பிஸ்கெட்டு கூட வந்துட்டு சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கும். அப்போ இந்த ஏற்காட்டில் விலைவாசி அப்படின்றதே எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கங்க. என் பேர் கார்த்திக்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: ஆ, ஏற்காடு தான்.
4: ஏற்காட்டில் என்ன கிராமம்?
5: ஜெரினா காடு.
4: இப்போ விலைவாசி அப்போ இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும்
5: அதெல்லாம் ஜாக்பாட் மாதிரி அடிச்சிருச்சிங்க. விலை உயர்ந்துருச்சு எல்லாமே. நான் சாதாரணமாக ஒரு டீ கடையில் போயிட்டு குடிச்சிட்டு 2000 ரூபாய்க்கு டீ குடிச்சதெல்லாம் 5 ரூபா இருந்தது எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப. இப்போ வந்து ஒரு சாதாரண டீ கடையில் போய் டீ குடித்தா கூட 15 ரூபா 20 ரூபா அந்த அளவுக்கு விலை உயர்ந்துருக்குது. ரொம்ப உயர்வு, பல மடங்கு உயர்வாக இருக்குது. சுற்றுலா தலங்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருமைன்ற வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன்ல பூ, ஃப்ளவர்ஸ், அது இது எல்லாமே இருக்கும். ஏற்காடுல உயரமான இடம் பார்த்தீங்கன்னா சேவரன் டெம்பிள். அது ஒரு வர டூரிஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போவாங்க. கேவ் டெம்பிள், அது ஒரு குகை இருக்கிற ஸ்பாட்டு. அது அந்த காலத்தில் வெள்ளக்காரங்காலத்துலேயே அதை கண்டுபிடிச்சி இது பண்ண இடம் அந்த இடம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா அந்த குகைக்குள்ளேருந்து தண்ணி வரும், ஊற்று தண்ணி மாதிரி அப்படியே ஆறு மாதிரி வரும் மழை டைமில். இப்போலாம் மழை இல்லை ஃபுல்லாக, அதனால அவ்வளோக்கு இது இல்லை. வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மழை பெய்யணும், மழை இல்லை, இந்த டைமில் தண்ணி இருக்கணும் ஃபால்ஸில், ரவை போட்டு தண்ணி இல்லை ஃபால்ஸ் எல்லாம்.
4: இப்போ ஃபால்ஸில் தண்ணி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு?
5: ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி ஃபில்டரு தாங்க. இந்த ஏரியில் ஃபில்டரை ஃபுல்லானால் மட்டும்தான் அங்கே தண்ணி போகும். மற்றது அந்த சைடில் ஒரு கேப்பில் ஒரு 6 ஊற்று தண்ணி வருது, அந்த தண்ணியும் இப்போ இல்லை. மற்றபடி இந்த ஏரி லேக் தண்ணி தான் அங்கே போகுது.
3: ரொம்ப அருமையாக சொன்னாருங்க. அந்த விலைவாசி மட்டும் இல்லாமல் சுற்றுலா தலங்கள், அந்த சுற்றுலா தலங்களோட பெருமைகள் பற்றியும் சொன்னார். அதே சமயத்தில் இந்த லேக்கெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த லேக்கு தண்ணி எப்படி வருது அப்படின்றதையுமே சொன்னார். ரொம்ப அருமையாக நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டிருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலை பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8. நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
3: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரும் தாங்க. இந்த பகுதியில் நம்ம ஏற்காடு மக்களோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க பாடின நாட்டுப்புற பாட்டு, கும்மிப்பாட்டு, இல்லை தெருக்கூத்து நாடகங்களை ஒளிபரப்பு பண்ணுவோம். அந்த வகையில் இன்னைக்கு அன்னம்மாள் அப்படின்ற ஒரு பாட்டி, மஞ்சக்குட்டையை சேர்ந்தவங்க இவங்க, ரொம்ப அருமையாக வந்துட்டு ஒரு கும்மி பாட்டு வந்துட்டு பாடி காட்டினாங்க. அந்த கும்மி பாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கு. அந்த பாடலை நான் கேட்டு ரசித்தேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க.
6: கல்லு மாலையில கல்லூரி டீசேஸ், கல்லுக்கு கல்லு யானை போட்டு, கல்லுக்கு கல்லு யானை போட்டு, அந்த கல்லு மாலையில சொல்லி நடக்கிற கல்லர் எல்லாம் வெகு தூரரோட, கல்லர் எல்லாம் வெகு தூரரோட, வெள்ளி மாலையில வெள்ளி உருட்டி சேச்சு, வெள்ளிக்கு வெள்ளி அணை போட்டேன், வெள்ளிக்கு வெள்ளி அணை போட்டேன், வெள்ளி மாலையில சொல்லி நடக்கிற வேடர் எல்லாம் வெகு தூரரோட, வேடர் எல்லாம் வெகு தூரரோட, குவா சாவல் கூலை சாவல் நல்ல கொண்ட மாதிலேறி கூவுதங்க, கொண்ட மாதிலேறி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணியார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணியார வீட்டவார சொல்லி கூவுதங்க, எண்ணெய் கருப்பி இளங்கருப்பி நல்ல எண்ணெய் கொண்டு போகிற வாணியசி, எண்ணெய் கொண்டு போகிற வாணியசி, தெரு மேலே போகிற தேவ மாதாவுக்கு தீவிட்டி எண்ணெயும் போட்டு போங்க, தீவிட்டி எண்ணெயும் போட்டு போங்க, குவா சாவல் கூலை சாவல் அந்த கொண்ட மாதிலேறி கூவுதங்க, கொண்ட மாதிலேறி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, காட்டுக்கு போன சந்தம் தோணி யார வீட்டவாறு சொல்லி கூவுதங்க, இந்த நீளவும் நீளவும் இல்லை நல்ல நித்தர கேத்த பதுவும் இல்லை, நித்தர கேத்த பதுவும் இல்லை, இந்த நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கும் சம்மதம் உண்டா என் சாமி, சம்மதம் உண்டா என் சாமி.
5: என்ன நேயர்களே, ரொம்ப அருமையா இருக்குல்ல, ரொம்ப நன்றி பாட்டி இவ்வளோ அருமையான பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்கு. என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம்மின் சார்பாகவும் தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்தில் நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரைகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில எப்பவுமே ஏற்காட்டில் அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை பத்தியோ இல்லை தாவரங்களை பத்தியோ எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சுப்போங்க. ஆனால் பதிவு செய்யப்பட்ட அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு காலையிலையும் நம்ம வீட்டு தோட்டத்திலேயோ மரக்கிளைகள்லையோ இனிமையா குரல் எழுப்பக்கூடிய ஒரு சின்ன பறவை நம்மளோட கவனத்தை ஈர்க்கும். அதோட தலையில பாத்தீங்கன்னா சின்னதா கொண்டா இருக்கும். அதோட வாழ்க்கு கீழ்பகுதி பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கும். சுறுசுறுப்பான அசைவுகளோட இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்த ஒரு பறவை தான் சிவப்பு குத புல் புல் அப்படின்றது. என்னங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? ஆமாங்க, இருக்கதான் செய்யும். கண்டிப்பா எனக்குமே கன்ஃபியூஷனா தான் இருந்தது. ஆனா இதோட பேரே வந்துட்டு சிவப்பு குத புல் புல் தாங்க. இந்த பறவை இந்தியா, இலங்கை, நேபாளம், வங்கதேசம், மியான்மர் மாதிரியான தெற்காசிய நாடுகளில் பரவலாக இருக்குங்க. மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் வாழ்றத ரொம்பவுமே விரும்புமா. அதனால பூங்காக்கள், தோட்டங்கள், விவசாய நிலங்கள், கிராமங்கள், நகரங்கள் அப்படின்னு எங்கே பார்த்தாலுமே இந்த பறவையை பார்க்க முடியுங்க. இந்த பறவையோட அடையாளமே அதோட அழகான தோற்றம்தான். கருமையான தலை, பழுப்பு நிற உடல், வெள்ளை நிற வால் அடிப்பகுதி, அதுக்கு கீழே பளிச்சுன்னு சிவப்பு நிறம். இந்த நிறங்களோட கலவையால் தான் இதை ஈஸியாக நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சுமாராக 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த சின்ன பறவை அளவில் சின்னதாக இருந்தாலும் தைரியத்தில் பெருசுங்க. சிவப்பு குதபுல்புல் ஒரு சர்வ உண்ணி. சர்வ உண்ணி அப்படின்னா என்ன? பழங்கள், பூக்களோட தேன், விதைகள், பூச்சிகள், சிலந்திகள் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்துட்டு உணவாக சாப்பிடுதுங்க. இதனால் தோட்டங்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பல தாவரங்களோட விதைகளை வேற வேற இடங்களுக்கு எடுத்துட்டு போய் இயற்கையான மரங்கள் வளரவும் உதவுது. அதனால இது இயற்கையோட சிறந்த விதை பரப்புபவர் அப்படின்னுமே அழைக்கப்படுதுங்க. இனப்பெருக்க காலத்துல புதர்கள் அப்படி இல்லைன்னா சின்ன மரக்கிளைகளோட நுண்ணிய குச்சிகள், வேர்கள், சிலந்தி வலைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அழகா கோப்பை வடிவ கூட்ட அமைக்குது. பொதுவாகவே 2 இல்லைன்னா 3 முட்டைகள் இடுது. ஆண் பெண் 2 பறவையுமே சேர்ந்து முட்டைகளை அடைகாத்து குஞ்சுகளுக்கு உணவளிச்சு பாதுகாக்குதுங்க. இந்த பெற்றோர் பறவைகளோட அக்கறையை நமக்கு கத்துத்தரக்கூடிய ஒரு சிறந்த பறவை இந்த பறவை. சிவப்பு குத புல்புலோட இனிமையான குரல் காலை பொழுத அதிகம் அழகாக்குது. அதோட எச்சரிக்கை குரலை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பறவைகளும் விழிப்போட செயல்படுதுங்க. அதாவது இது தன்னை காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகளுக்கு ஆபத்தை உணர்த்தும் இயற்கை சின்ன காவலராக

செயல்படுது. நேர்களை, நம்ம வீட்டு தோட்டத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகளோட பயன்பாட்டை குறைச்சி பல மரங்களையும் பூச்செடிகளையும் வளர்த்தோம் அப்படின்னா சிவப்பு குத புல்புல் மாதிரியான அழகிய பறவைகள் தொடர்ந்து நம்மளை தேடி வரும். பறவைகள் வாழக்கூடிய சூழலை பாதுகாக்கிறது அப்படின்றது இயற்கையும் நம்ம எதிர்காலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சமங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்க நேர்களை, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தரும் உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.

தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு இயற்கையோடையும் பாரம்பரியத்தோடையும் வாழ்ந்த ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் கும்பெங்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க வெறுந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேர்ல்ஸ் மாநிலத்தில் மத்திய வடக்கு கடற்கரையில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்துட்டு வராங்கங்க இவங்க. இந்த கும்பெங்கீர் மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு கடற்கரை, ஆறுகள், காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளை உள்ளடக்கின விரிவான இயற்கை வளங்களை கொண்டதாக இருக்குங்க. இயற்கையை வெறும் வளமாக மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தோட ஒரு பகுதியாகவே கும்பெங்கீர் மக்கள் கருதுனாங்க. நிலங்கள், மரங்கள், விலங்குகள், ஆறுகள் எல்லாமே அவங்களோட கலாச்சாரத்தோடையும் ஆன்மீக நம்பிக்கைகளோடையும் இணைஞ்சிருந்ததுங்க. 1841 வருஷம் ஐரோப்பியர்கள் இந்த பகுதியை ஆய்வு செய்ய தொடங்கினதுக்கு அப்புறம் கும்பெங்கீர் மக்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் மரம் வெட்டக்கூடிய தொழிலும் நில ஆக்கிரமிப்புகளும் அதிகரித்ததுனால அவங்க தங்களுடைய பாரம்பரிய நிலங்களை இழந்துட்டாங்க. 1880களில் நடந்த ரெட் ராக் படுகொலை கும்பெங்கீர் மக்களோட வரலாற்றில் மிகவும் வேதனையான நிகழ்வாக இருந்ததுங்க. இதில் பலருமே உயிரிழந்தாங்க. உயிர் தப்புனவங்க தங்களோட சொந்த நிலங்களை விட்டுட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டதுங்க. இந்த சம்பவம் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோட துயரமான வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக இன்றைக்குமே நினைவு கூறப்படுது. இருந்தாலுமே கும்பெங்கீர் மக்கள் தங்களோட மொழியையும் கலாச்சாரத்தையும் இழக்கலை. 1986 வருஷம் மூத்தோர் இணைந்து முர்ரே பழங்குடி மொழி மற்றும் கலாச்சார கூட்டுறவை உருவாக்குனாங்க. இது மூலமாக கும்பெங்கீர் மொழி மறுபடியும் கற்பிக்கப்பட தொடங்கினது. இன்னைக்கு பல இளைஞர்கள் தங்களோட முன்னோர்களோட மொழியை கற்றுக்கிட்டு அந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களோட கலாச்சாரத்தில் இயற்கைக்குன்னு தனி இடம் இருக்குங்க. குறிப்பாக முர்பே அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அத்திமரம் அவங்களோட பாரம்பரிய கதைகள்லேயும் நம்பிக்கைகள்லேயும் முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்கேசியா மரத்தோட சாற்றை பயன்படுத்தி இனிப்பான காட்டு சிற்றுண்டிகளையும் அவங்க தயாரிக்கிறாங்க. இது இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த அவங்களோட வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, மணியோ 9 ஆயாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இந்த இரவு நேரத்தில் அவங்க கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்திருக்கு. இன்னைக்கு நான் யாரை பற்றி கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவரோட பேர் ராமர். அவருடைய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா தாரமங்கலம். தாரமங்கலம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் அவருடைய சொந்த ஊர். சின்ன வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நிறைய மாடுகள்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காடுகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து இருக்கும். இவங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 5 பேர். 3 அக்காங்க, இவர் தான் வந்து 4வதாக வந்து பிறந்தார். 5வது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாப்பா இவருக்கு வந்து இருக்காங்க. அதாவது மொத்தம் அவங்க 5 பேர், இவருக்கு வந்து 3 அக்கா, அதே மாதிரி ஒரு தங்கச்சி. எல்லார் மேலேயும் ரொம்ப ஒரு பாசமாக வந்து இருப்பார் ராமர். ராமர் அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் வந்து இருந்தார். அதே நேரத்தில் இந்த விவசாயமும் பார்த்துக்கிட்டு, அதே ஒரு நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து அந்த வேலைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு நல்லா வந்து வளர்த்துனார். பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்றதுனால இவங்க யாருமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக படிக்கலை. ஒரு சும்மா வந்து ஒரு ஆரம்பத்தில் ஸ்கூல் மட்டும் போயிருக்காங்க. இவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவருடைய மூத்த அக்காக்கெலாம் வந்து திருமணம் ஆயிடுச்சு. நிறைய மாடுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு 5-6 மாடுகள் வந்து இருக்கும். அப்புறம் அப்படியே வந்து காலங்கள் போது இவர் படிக்காதனால பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து அதிகமாக படிக்கலை. அந்த ஒரு ரீசன்னால் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த விவசாய நிலங்களில் விவசாயம் பார்க்குறது, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு அக்காவுக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போலாம் ரொம்ப சின்ன ஒரு பையன் அவர். அப்போ அவங்க அக்காவுக்கெல்லாம் திருமணம் ஆகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்த ஒரு நினைவுகள்லாம் வந்து இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் அப்பப்போ இவங்க அப்பாவோட ஒரு வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா டீஸ் பட்டியில் இவர், அதுக்கப்புறம் அம்மா, தங்கச்சி, அதுக்கப்புறம் அப்பா எல்லாருமே போயிட்டு அவங்க அப்பா தான் வண்டி ஓட்டிகிட்டு போவார். போயிட்டு அவங்க அக்காவெல்லாம் பார்த்துட்டு வந்த நினைவுகள், அதாவது அவங்க ஃபஸ்ட் அக்காவை பார்த்துட்டு, செகண்ட் அக்காவை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க 3வது அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது 3 பேர் பார்த்துட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பெரிய அக்காவை பார்த்துட்டு வருவாங்க, அடுத்து 2வது அக்காவை பார்த்துட்டு வருவாங்க, ஃபஸ்ட் அக்காவையும் 2வது அக்காவையும், அடுத்து 3 பேரையும் பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி அந்த 3 பேரையும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்துலேயே வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சிறு வயது நினைவுகளில் அவர் கூட அவங்க அப்பா கூட வண்டியில் போன அனுபவங்கள், அவங்க அக்காவுக்கு திருமணமான ஒரு நினைவுகள், அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே அவருக்கு வந்து ஒரு மறக்காத ஒரு நினைவுகளாக இருக்குது. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவரோட பேர் ராமர். அவருடைய சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்து நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருமே வந்து வளர்றாரு. வளரும்போது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் வந்து போயிட்டுருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பால் சொசைட்டியில் வந்து வேலை கிடைக்குது அவருக்கு. வந்து அவங்க அப்பா வந்து சேர்த்து விட்றாரு. எப்போ அப்படின்னா, இவர் தான் அவர் 5-6 மாடை வச்சுருந்தாங்க இல்லையா, அதிகமாக வந்து அந்த பால் ஊத்துறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போய் பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க அந்த சொசைட்டியில். அப்போ இவங்க அப்பா கூட டிவிஸ் பிடியில் இவரையுமே போவார். அது சில நேரங்களில் இவங்க அப்பா இல்லாத சமயத்தில் இவரே போயிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து சொசைட்டியில் கொடுத்துட்டுலாம் வருவார். அதனால் அங்கே என்ன ஒர்க் நடக்குது, எப்படி அந்த ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்த ஒரு நினைவுகள்லாம் அவருக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அங்கே ஒரு வேலை வந்து கிடைக்குது. அப்படியே ஒரு சின்ன வயசுலே, ரொம்ப இளம் வயதில், ஒரு 12வது படிக்கிற வயசில் பார்த்திங்க அப்படின்னா அவர் படிக்கலை, அதனால் அங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு சொசைட்டியில். அப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சொசைட்டியை வந்து அவரே வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. அப்படியே வந்து வளர்றாரு. அந்த ஒரு சமயத்தில் விவசாயம், அப்புறம் காலையில் ஈவினிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா சொசைட்டியில் வேலை. எப்போ அப்படின்னா அந்த அவர் 12வது படிக்கிற வயசில். இப்படி தான் அவருடைய அந்த ஒரு இளமை காலம் அப்படின்றது இருந்துச்சு. அந்த ஒர்க் பண்ணுறதுனால அவர் வந்து நாள் முழுக்க வந்து அவர் வீட்டில் தான் வந்து இருப்பார். அந்த ஒரு டைமில், மதியான டைமில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து அதிகமாக ஈடுபட்டு இருந்தார். அப்புறம் ஈவினிங் டைமில், மார்னிங் டைமில் ஒர்க்கு, இப்படி அவருடைய வாழ்க்கை முறை அப்படின்றது போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட தங்கச்சிக்கு வந்து திருமணம் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா இவரெல்லாம் வந்து இந்த காலேஜ் படிக்கிற வயசுலாம் இருக்கப்ப, இவருக்கு வந்து ஒரு 23 வயசு இருக்கப்ப அவங்க தங்கச்சிக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பையன்றதுனால அவங்க தங்கச்சிக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆனால் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க பொண்ணு தொலை ஆரம்பித்து பல வருடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பொண்ணுமே வந்து கிடைக்காமல் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இவங்க அப்பாவுக்கு, இவங்க அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் இவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஒரு கஷ்டமாயிருச்சு. ரொம்ப நாள் வந்து தொலைவி பொண்ணு கிடைக்கல அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு இவருக்கு இருக்கும்போது தொலைவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் திருமணம் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 29 வயசில் தான் அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. அத்தனை வருடங்கள் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு தேடி, அவங்க தங்கச்சிக்கு திருமணம் பண்ண உடனே இவருக்குமே வந்து பொண்ணுலாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து கிடைக்கல, ரொம்ப ட்ரை பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு 29 வயசில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பண்ணி வைக்கிறாங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் என்ன பாராட்டி கொஞ்சம் கவிதை எழுதி குடுறா.
2: ஓகேடா இப்ப பாரு மச்சான் என்னோட திறமைய. மச்சான் இந்தாடா நீ கேட்ட மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன்.
1: டேய் என்னடா எல்லாம் தெலுங்குல இருக்குது.
2: மச்சான் உன்னை பாராட்ட எனக்கு தமிழ்ல வார்த்தைகளே கிடைக்கலடா, அதனாலதான் தெலுங்குல இருந்து கடன் வாங்கி எழுதுனேன்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க அவங்க கூட. இன்னைக்கு நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ராமர் அவருடைய ஒரு கதை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா தாரமங்கலம் தான் அவருடைய சொந்த ஊர். அவருக்கு 29 வயசில் திருமணம் ஆகுது. ஆனால் அந்த திருமணம் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு அவருக்கு வந்து திருமணம் ஆகுது. பொண்ணுலாம் வந்து கிடைக்காம அவங்க அப்பா வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து போயிட்டு பொண்ணுலாம் கிடைக்குமா அப்படின்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் நிறைய ஊர்களுக்கு வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் ஒரு இத்தனை வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 வருடங்கள் அவருடைய பையனுக்காக அவர் செலவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களுக்கு பொண்ணு தேடி அவர் வந்து அலைஞ்சிருக்காரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா மேலே அம்மா மேலே அந்த ராமர் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பாசம் அதிகம். நல்லா வந்து பார்த்துக்கணும் அவங்கள, எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் அப்படின்னு அந்த ஒரு சமயத்தெல்லாம் அவர் வந்து நினச்சாரு. அப்புறம் அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து வயசாகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும், எந்த வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது, காட்டு வேலை கூட அவங்களாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வேலையுமே இவரே வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளோ

நாட்கள் ஆணுச்சு. அதே மாதிரி குழந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பல வருடங்களாக வந்து இல்லை, கடைசி வரைக்குமே வந்து அவருக்கு குழந்தைகள் இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக அவரோட வாழ்க்கையில் வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அவருக்கு வந்து அந்த திருமணம் ஆகாதது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் திருமணம் ஆனது, திருமணமாகி அவருக்கு வந்து அந்த குழந்தை இல்லை அப்படின்றதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவருக்கு வந்து 50 வயசு வந்து ஆகுது. ஒரு அங்கேயே அதே ஒரு ஊரில் தான் அவர் வந்து தாரமங்கலத்தில் இருக்கார். இத்தனை வருடங்களாக அவருக்கு வந்து 29 வயசில் திருமணமாகி இத்தனை வருடங்களாக 50 வயசு வரைக்கும் அவருக்கு வந்து குழந்தை வந்து இல்லை. ராமர் அவரோட வாழ்க்கையில், அவரோட மனைவி வாழ்க்கையில் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக, அவர் எங்கே போனாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு வந்து ஒரு குறையாகவே அவர் மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வேறு யாரும் கேட்கல அப்படின்னாலும் அவருக்குள்ளாரியே அந்த ஒரு குறை அப்படின்றது, அந்த ஒரு வருத்தம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பல நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு தூங்காமல் இருந்த நாட்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய நினைவுகளை, நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107 8.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி ராமர் அவருடைய ஒரு கதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவருடைய ஊர் தாரமங்கலம். அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் ஊரை சுற்றி இன்றைக்கு வரைக்குமே அந்த வயல்வெளிகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய காலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் 4 மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிருவார். ஏன்னா மாடுகள் வந்து நிறையா இருக்கிறதுனால. அதே மாதிரி இன்றைக்கு வரைக்குமே, அதாவது அவர் 12வது படிக்கிற வயசில் சொசைட்டியில் வேலைக்கு செஞ்சார் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவர் வந்து திருமணம்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொசைட்டை அவரே வந்து பார்த்துக்க ஆரம்பித்தார். அதில் வர வரவு செலவு அந்த சொசைட்டி அவர் தான் அப்படி இருந்துச்சு. பால் சொசைட்டி வந்து அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே வந்து காலங்கள் போது அவருக்கு திருமணமும் ஆகுது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து 50 வயசு ஆகுது இல்லையா அவருக்கு, இன்றைக்கு வரைக்குமே அந்த சொசைட்டை வந்து அவர் தான் பார்த்துட்ருக்காரு. காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு மாட்டுக்கு பால்லாம் வந்து கறந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த ஒரு சொசைட்டியில் போயிட்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் அந்த 10-11 மணிக்கு நடுவில் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த ஊர் ஃபுல்லாக வந்து பால் ஊற்றுற ஒரு வேலையை அவர் தான் வந்து பண்ணுவார். இவரை வந்து பால்கார் ராமர் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப பரிச்சயமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து இயற்கை சூழ்ந்த அவருடைய ஊரில் அவர் வந்து அந்த ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டில் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு சாயந்தரம் வந்து ஒரு 4 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து கறந்து எடுத்துகிட்டு போயிட்டு சொசைட்டிக்கு வந்து போயிட்டு அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மற்ற எல்லா வீட்டுக்கும் ஈவினிங் டைம்லேயும் அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது தான் அவருடைய வேலை. ஒரு நாள் இப்படி தான் வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த நடுவில் இருக்கிற ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா மதியானம் வந்து ஒரு பாட்டு கேட்பார், டிவி பார்ப்பார், ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டுகள்லாம் வந்து கேட்பார். இப்படி தான் அவருடைய ஒரு நாள் வந்து இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றது தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தமாக வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் அது வந்து பெருசாக தெரியல, ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷத்தில் குழந்தை இல்லை அப்படின்றது அவருக்கு பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் மட்டும் யாராவது கேட்கும்போது மட்டும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி மனைவியை விட்டு அவர் பிரிஞ்சாலோ அவரை விட்டு மனைவி பிரிஞ்சாலோ ஒரு துணைக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து ஒவ்வொரு நாளுமே அவருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். இன்றைக்கி நான் யாரை பற்றி கதை சொன்னேன் அப்படின்னா, ராமர் அவருடைய ஒரு கதை தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது, அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம்தான். அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம்தான். ஆரம்பத்தில் அந்த ஒரு திருமணமாகி ஒரு 5-6 ஆண்டுகள் ஆகும்போது அந்த ஒரு வருத்தம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த ஒரு வருத்தத்தோட ரொம்ப பல மடங்கு வந்து அதிகமான ஒரு வருத்தம் வந்து இருக்குது. அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு காரணம். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு அந்த மாடுகள் வளர்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஐயோ, அவருக்கு வந்து அந்த மாடுகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி விவசாயம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது அவரோட வாழ்க்கையில் ரொம்ப அவருக்கு பிடிச்சது அப்படின்னா, அவர் காலையில் எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு பால் கறந்துட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு சொசைட்டிக்கு போயிட்டு சொசைட்டியில் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஊர் ஃபுல்லாக வந்து போவார் இல்லையா. பால்காரர் அப்படின்னா ஊர் ஃபுல்லாக தெரியும். அப்படி ஊர் ஃபுல்லாக வந்து ஒரு 20-30 வீடுகளுக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு வருவார், அது அவருடைய வேலை. அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது இவர்கிட்ட வந்து நல்ல ஒரு அன்பாக வந்து எல்லோரும் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த போயிட்டு வரது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வீட்லையும் நிறுத்தி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்த பற்றி விசாரிச்சுட்டு பேசிட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு இவருடைய நண்பர்கள்லாம் கூட நிறைய வீட்டில் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நின்று பேசிட்டு அப்புறம் அப்படியே வந்து போயிட்டு இன்னொரு வீட்டில் நின்று ஒரு 5-6 நிமிஷம் பேசிட்டு அப்படியே அப்படியே ஒரு 11 மணிக்கு பக்கமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு அவருடைய மனைவிக்கிட்ட பேசிட்டு அப்புறம் அப்படியே வந்து ஒரு பாட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு அப்புறம் அப்படியே ஒரு மதியான நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் திரும்பி ஒரு 3-3.5 மணி அந்த ஒரு சமயத்தில் எழுந்திரிச்சு மற்றபடி அப்புறம் அந்த காட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப பால் கறந்து சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஈவினிங் வரும்போது இப்படி எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வருவார் இல்லையா. அப்படி அந்த போயிட்டு வரதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஊருக்குள்ளார அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு 9-10 மணிக்கு சாப்பிட்டு ஏதோ ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு அவன் மனைவிக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே தூங்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி அவரோட வாழ்க்கையில் இன்றைக்கி 50 வயசில் அவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவரோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிற ஒரு விஷயமாகவும் இது வந்து இருக்குது. கண்டிப்பாக அவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இந்த பாட்டை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாபா நேர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.